நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948

ஆஷாட மாதம் 12ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணி மாதம் 19ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி பிலஹரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை பிலகரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறள் அமுதம்
2: மக்கட்பேறு 7வது அதிகாரம் 2வது குறட்பா.

பிறர் பழித்தற்கு இடமில்லாத நல்ல பண்புடைய மக்களை ஒருவர் பெறுவாரானால் அவரை எழுவகை பிறப்புகளிலும் துன்பங்கள் சென்றடையாது.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆறு பத்துக்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மூட்டுவாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர். ரகுநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும்.

8 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடர். இதில் அலையாத்தி காடுகள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர். காஞ்சனா அவர்கள், அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். 8:30 இதயராகும். சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும். உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் வசூல் ராஜா MBBS பாட்ஷா திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகம், இதில் என் கனவு பற்றி பேசலாம். காதோரம் கவிபாடி வலம்பரும் 1 மணிக்கு மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னைக்குள் பல பயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி VT வள்ளுவன் அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்களின் அனுபவங்கள். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு. நான்கு மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன் கோ. இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து. திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் KC தீபதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதலலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் தடை அதை உடை தொழில் முனைவர் பி. நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உழவர் உலகத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய் செல்வராஜ் அவர்கள். 8:00 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே.

அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள், பங்கேற்பவர் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் வழங்கும் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:10 ஈரோடு மாவட்ட செய்திமடல், 10 மணிக்கு அரங்கிசை. தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகள்

0: இல்லில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: மகளிர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய பெண்கள் கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதனை தங்கள் குறிக்கோளாக கொண்டு வாழ்க்கையில் முறையாக கடைபிடிக்கவும் செய்கின்றனர். இதற்கு பக்கபலமாக பின்புலமாக அமைந்தது புதுமை கவிஞர்களின் புரட்சி கருத்துக்களே அன்றி வேறில்லை. இவையே பெண்களுக்கான ஏற்றத்தையும் அவர்களுக்கு உள்ளே பெரிய மாற்றத்தையும் ஏற்படச் செய்தது என்றால் அது மிகையாகாது. இந்த ஏற்றமும் மாற்றமும் தான் பெண்கள் புதுமை பெண்களாக அவதாரம் எடுத்து தீயவற்றை அழித்து தேவையில்லாதவைகளை சம்ஹாரம் செய்து அழிப்பதற்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. பெண் கல்வியினால் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்பட்டதோடு புதுமை பெண்கள் புத்துணர்ச்சியோடு புதியதோர் உலகம் செய்யும் திறமையும் கைவரப் பெற்றனர். தற்காலத்து பெண்கள் ஆணுக்கு பெண் சரி நிகர் சமமாக எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்கின்றனர். ஒரு சமூகம் ஆண் பெண் இரு பாலரையும் உள்ளடக்கியது. மனித உரிமைகளும் சுதந்திரத்திற்கான தேவைகளும் இருவருக்கும் அவசிய தேவையாகிறது. உணர்வுகள் ஏக்கங்கள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா பொறுப்புகளிலும் அனைத்து விதமான துறைகளிலும் ஆணும் பெண்ணும் ஈடுகொடுத்து தங்கள் திறமைகளை அதிகரித்து முன்னேறி வருகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஆனாலும் அந்த பெருமை புகழ் தொழில் முன்னேற்றம் அனைத்தையும் ஒரு சேர தக்க வைத்து கொள்ள பெண்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து அதனை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கிடையே பாரபட்சம் காட்டாமல் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை சமமாக பாவித்து கல்வி செல்வத்தை அள்ளி வழங்க ஆவன செய்ய வேண்டும். கல்வியே பெண்களுக்கானதொரு பெரிய சக்தி. தாய்மை என்னும் பெரிய வரத்தை பெண்களுக்கு தானாகவே மனம் உவந்து அளித்திருக்கிறான். இறைவன் தந்த வரத்தை வரப்பிரசாதமாக போற்றுவதும் பயன் அறியாமல் சாபமாக மாற்றுவதும் பெண்களின் கைகளில்தான் இருக்கிறது. பெண்ணின் உயர்தன்மையை போற்றும் வகையில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்று பெருமைபட கூறுவார் நமது வள்ளுவ பெருந்தகை. பெண் முதலில் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்தவர்களின் உணர்வுகளையும் மனநிலையையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதுவே அறிவார்ந்த செயலாகும். பெண் என்பவள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கும் ஒரு தேவதையாவாள். தாயாக சகோதரியாக குடும்ப தலைவியாக போற்றப்பட வேண்டியவள் பெண் என்பதை ஆண்களும் உணர்ந்து அதற்கான ராஜபாதையில் இருவரும் கைகோர்த்து நடந்தால் குடும்ப முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்குமான இலக்கினை சுலபமாக அடைய முடியும். இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் குடும்பம் கோயிலாக மாற என்ன தடை இருக்கப் போகிறது?
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

புத்துணர்ச்சியும் புன்னகையும் நிறைந்த இந்த அழகிய விடியலில் இந்த நாள் முழுவதும் நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் இல்லங்களிலும் இறையருள் நிறைந்து அமைதியும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வாழ்த்துக்களோடு இந்த காலை பொழுதை மேலும் புனிதமாக்க மனதை அமைதிப்படுத்தும் பக்தி பாடல்களோடு வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் பி. உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. இனி BS சசிரேகா குழுவினரோடு பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணித்திங்கள் 19 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். உயிர் உரங்கள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவரங்கம் பொன்ராஜு அவர்கள்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு மாரியப்பன். கிராமப்புறத்துல நாங்கள் வந்து ஓரளவு இயற்கை சார்ந்த பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். தவிர்க்க முடியாத காரணத்துலாம் செயற்கை போக வேண்டிய சூழல் இருக்கு. இதை வந்து முழுமையா நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்துல சமாளிச்சு நம்ம அதற்கான பயன்பாட்டு கொண்டு வரணும், இதை ஐயா சொன்னா நல்லா இருக்கும்.
3: உதாரணமா இயற்கை விவசாயிகளுக்கு உரங்களை பத்தி நல்ல புரிதல் இருக்குங்க. பஞ்சகாவியம் யூஸ் பண்றோம், ஜீவாமிர்தம் யூஸ் பண்றோம். பூச்சின்னு வந்தா நமக்கு தெரிஞ்சது ஒன்னும் பூச்சி விரட்டி தான் நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ பூச்சி கொல்லியில விஷமில்லாத பூச்சி கொல்லிகளை நீங்களே தயாரிக்கலாம்ன்ற ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அற்புதமான முறைங்க. ஸோ அந்த கொரியா மெத்தட நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப சுலபம், அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க. தேங்காய் எண்ணெயும் காஸ்டிக் பொட்டாஷ் சொல்லுவாங்க, காரம் பொட்டாஷ் காரம், இந்த இரண்டை வச்சு நீங்க

0: வந்து பூச்சி மேலே தெளிச்சிங்கன்னா விஷம் கிடையாதுங்க, நம்ம சோப்பு தாங்க, ஒரு லிக்விட் சோப்பு மாதிரி ஒரு கணக்கு தாங்க. இது லிக்விட் சோப்பு வந்து சோடா காரத்தில் பண்ணுறோம், இது பொட்டாஷ் காரத்தில் பண்ணுறோம். தோல் வயலில் அந்த பூச்சி உலர்ந்து இறந்து விடுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லு, எதுவுமே வந்து கடையில் வாங்க விடுறாங்க. நீங்களே செய்யாத முறையில் வந்து பொட்டாஷ் கார பூச்சிக்கொல்லி அது உபயோகப்படுத்தினா, அப்புறம் அந்த பொட்டாஷ் வந்து உரமாகவும் பயன்படுது, அது ஒரு விஷம் கிடையாது. அப்புறம் கலைக்கொல்லி வேண்டியது இல்லைங்க, கலைப்பாயின்னு இப்போ விற்கிதுங்க. ரெண்டு வகையான கலைப்பாய், ஒரு வடம் தாக்கப்பிடிக்கிற கலைப்பாய் இருக்குங்க, போட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு பயிரோடு போயிடுங்க. பொதுவாக தர்பூசணி விவசாயிகள் நிறையா போடுறாங்க, ஆனால் ஐந்து வருடம் வரக்கூடிய கலைப்பாய்களும் வந்துவிட்டது. அதனால் அவங்க நீண்ட காலம் வரக்கூடிய கலைப்பாயை உபயோகப்படுத்த பழக்கப்படுத்தி கொண்டாலே போதுங்க, கலை பிரச்சனை இல்லை. ஸோ அந்த பொருள் வந்து இயற்கை விவசாயத்துக்குள்ளே அடங்கும். அப்புறம் சல்ஃபரை கந்தகத்தை உபயோகப்படுத்தி நோய் மருந்து உபயோகப்படுத்தலாம். இவை எல்லாமே விஷமில்லாத பொருட்கள்.
1: மாடு வளர்ப்பும் குறைஞ்சிட்டே வருது, இந்த சூழல்ல இயற்கை இடுபொருட்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவானை கோவில் இருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம்.
0: மாடு வளர்ப்பு குறைந்து விட்டது, இப்ப வந்து எப்படி சாணம் கிடைக்கும்? சோ இதுக்கு பதிலா தான் நாங்க வந்து பயோ உயிர் உரத்தை சொல்றோங்க. பயோ உயிர் உரத்துல பொதுவா நாட்டு சர்க்கரை, கடலை மாவு, அது எவ்வளவுங்க? ஒரு லிட்டருக்கு எனக்கு வேண்டிய நாட்டு சர்க்கரை 20 கிராம், விலை சுமார் 1 ரூபாய். 5 கிராம் கடலை மாவு, அது விலையும் 1 ரூபாய் தாங்க. ஸோ ஒரு 10 ரூபாயில் நீங்களே தயாரித்தால் மிக மிக குறைந்த செலவில் உங்களால் தயாரிக்க முடியும். இதற்கு எந்த வகையான உபகரணம் தேவையில்லை.
2: வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் பிச்சனங்கூர் பழனிசாமி ஐயா. நம்மகிட்ட வந்து தொழு உரம் வந்து ஆடு சாணம் மாட்டு சாணம் எல்லாமே இருக்குங்க. வேற என்ன மாதிரி உரம் தயாரிக்க முடியுங்க? எதை வச்சு வேற எதாவது வச்சு?
0: மாட்டு சாணமே ஒரு அற்புதமான ஒரு உரங்க, இருந்தாலும் அதை செறிவூட்டலாம். இதெல்லாம் ரொம்ப காலமா அரசாங்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா செய்யறதுல யூரியா போடுறீங்க, சூப்பர் பாஸ்பேட் பொட்டாஷ் போடுறீங்க. இந்த சூப்பர் பாஸ்பேட்டை ஒரு மாதம் முன்னதாக தொழு உரத்திலும் கலந்து வைக்கலாம். கலந்து வச்சிங்கன்னா அது அதுல இருக்க சில சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டா டிஏபி மாதிரி, டிஏபி ஆகாது, டிஏபி மாதிரி மாறிவிடும். ஸோ உங்களுக்கு வயலுக்கு எவ்வளவு போறீங்களோ அதை கலந்து வச்சிங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா தூவி விடுறது விட்டீங்கன்னா அது வந்து தலை சேர்த்த பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம். கொஞ்சம் சக்கரை தண்ணி தெளிக்கலாம், சக்கரை தண்ணி தெரிஞ்சு அந்த நுண்ணுயிர்கள் வந்து வேகமாக பெருக ஆரம்பிச்சு.
3: வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் திருப்பந்தலியில வந்து பரமேஸ்வரி பேசுறேன் சார். கத்திரிக்காய், தக்காளி, கொத்தரங்காய் எல்லாம் வச்சிருக்கோம். மாதுளங்கன்னு எல்லாம் இருக்கு, பூச்செடி எல்லாம் இருக்கு. ஆனா சிவப்பு வந்து பெரிய பெரிய வண்டா இருக்குது, பூ பிஞ்சு எல்லாமே தின்னுகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: பூச்சி விரட்டி தான் வந்து ஆர்கானிக் இதெல்லாம் சொல்லி தராங்க. ஆனா நாங்க இப்ப என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வேண்டியது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பொட்டாஷ்காரம், பொட்டாஷ்காரம் சோப்பு கெமிக்கல் விற்கிறாங்களா அங்க கிடைக்குங்க. இது இரண்டையும் நீங்க கலந்து செஞ்சு நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நிச்சயமாக கேட்கும். உங்க கத்திரிக்காய் கோயில வந்து விஷம் இருக்காது, விஷப்பூச்சி மருந்து இல்லாம நீங்க பூச்சியை கொள்ளலாம்.
1: புன்சை நிலம், இதுக்கு எந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நங்க வரும் ராஜு ரமேஷ்.
0: வறட்சியை தாங்கும் உயிர் இருக்குங்க, பிபிஎஃப்எம், அதாவது ஊதா நிற பாக்டீரியான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா வறட்சியை தான். ஊதா நிற பாக்டீரியா வந்து இப்போ தான் புதுசாக வந்துகிட்டு இருக்குங்க, விவசாயிகளில் கிடைக்கிது. மற்றவங்க ஓரிரு மக்கள் தான் இப்போ தயார் பண்ணுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் வந்து வறட்சி வந்துச்சுங்க, இலவசமாக கொடுத்தாங்க. ஊதா நிற பாக்டீரியான்னு நிறைய பேர் தெரியாது, ஆனால் அது அற்புதமானது. ஆனால் இப்போ வந்து எம்சிஆர்சின்னு இருக்குங்க, அவங்க அந்த பஞ்சகாலத்திலே மிக்ஸ் பண்ணி இங்கே போடலான்னு இப்போ மக்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க.
4: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
5: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 3ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். வளிமண்டல சுழற்சி காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துடைய பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்தில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அதிக மழைநீர் நம்முடைய தோட்டங்களில் வயல்களில் தேங்காத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். மழை பெய்யும் சமயத்தில் இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறதை தவிர்க்கணும். அடுத்ததாக, நிலக்கடலை பயிரில விளைச்சலை அதிகரிக்க விதைத்த 45-60 நாளுக்கு உள்ளாக ஒரு ஹெக்டருக்கு 400 கிலோ ஜிப்சம் கொடுத்து மண் நனைக்கணும். இப்படி செய்யறது மூலமாக செடிகளுடைய வேரோட்டத்தை அதிகரிக்க முடியும், திரச்சியான

0: காயங்களும் கிடைக்கும். அடுத்ததாக கறவை மாடு வளர்ப்போர் கவனத்துக்கு. கறவை மாடுகள்ல மடி மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்ப்பதற்கு பால் கறவைக்கு முன்பாகவும் பின்பாகவும் கால்நடைகளுடைய மடிய ஒரு லிட்டர் தண்ணீர்ல 10 மில்லி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்து அந்த கரைசலை வைத்து மடியை கழுவி விடணும். இப்படி செய்யறது மூலமாக மடி மூலமாக பரவக்கூடிய நோய்களை தவிர்க்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். திருச்சி மாவட்டம் லால்குடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல எள்ளு ஏலம் நடந்துச்சு. முதல் தர எள் அதிகபட்ச விலையாக 1 கிலோ 170 ரூபாய் 10 காசுக்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினை பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் தென்னைக்குள் பழப்பயிர் சாகுபடி உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய செல்வராஜ் அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்.

0: முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடன் கடமைகளை நிறைவேற்றும் போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நலவிடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குப்பி வந்து மாத்தி வேற ஒரு குப்பி இந்த ஹாஸ்டலில் போட்டிருக்கோம். அவங்களோட ஃபேமிலிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு போற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்கள் முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமா இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து சர்ப்ரைஸ் விசிட், அதாவது சொல்லாம இடத்துல போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்க விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பர்ல அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல மாட்டோம். அது மட்டும் இல்லாம எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாம் இருக்கு. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
0: தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டை சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவின்

0: டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லபாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: கேரளாவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் அடூர் கோபாலகிருஷ்ணனின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1942. தாதா சாஹேப் பால்கே பத்மஸ்ரீ பத்மவிபூஷன் விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர். இவரது திரைப்படங்கள் உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு புகழ்பெற்றவை. பிரபல கர்நாடக இசை பின்னணி பாடகரான மெட்ராஸ் லலிதாங்கி வசந்தகுமாரி என்ற ML வசந்தகுமாரியின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1928. அரை நூற்றாண்டு காலம் தன் இசையினால் இதயங்களை கொள்ளை கொண்டவர்.

ராகங்களின் அரசி என்று கொண்டாடப்படும் இவர் பத்மபூஷன் விருது உட்பட பல உயரிய விருதுகளை பெற்றவர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் ராஜ்குமாரின் நினைவு தினம் இன்று.

ஆண்டு 1976 மும்பையில் காவல்துறையில் பணியாற்றிய இவர் 1952 ரங்கீலி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தார். 1957 ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மதர் இந்தியாவில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். இவரின் தில் ஏக் மந்திர் திரைப்படம் இன்றளவும் பேசப்படுகிறது. 4 தசாப்தங்களுக்கும் மேலாக 70க்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தவர் ராஜ்குமார். 6 அடி உயரம், ஆஜானுபாகுவான தோற்றம், எந்த உணர்ச்சியையும் எளிதில் வெளிப்படுத்தும் கண்கள், மந்திரப் புன்னகை, அலட்டல் இல்லாத அளவான உடல்மொழி, தெலுங்கையும் தமிழையும் சேதம் செய்யாமல் உச்சரிக்கும் மொழித்திறன் என இயல்பிலேயே அமைந்த அம்சங்களுக்கு சொந்தக்காரரான குணச்சித்திர நடிகர் எஸ் வி ரங்காராவ் பிறந்த தினம் இன்று. 1918

அப்பா கதாபாத்திரத்தில் அன்பு கண்டிப்புடன் அரவணைக்க தெரிந்தவர். இரண்டு தெலுங்கு படங்களை இயக்கியும் உள்ளார். 2013 ஆண்டில் எஸ் வி ரங்காராவின் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது இந்திய அரசு. தமிழ் திரையுலகம் மறக்க இயலாத குணச்சித்திர நடிகர் எஸ் வி சுப்பையாவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1980 நாடக கலைஞராக அறிமுகமாகி திரையுலகில் நுழைந்து கப்பலோட்டிய தமிழன், பாவ மன்னிப்பு உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட படங்களில் தான் ஏற்ற வேடங்கள் அத்தனைக்கும் குன்றாத ஒளிப்பாய்ச்சிய குணச்சித்திர நடிகர் எஸ் வி சுப்பையா. இசையின் பல பரிமாணங்களை கண்ட இசை பேரறிஞர் டி ஆர் பாப்பா அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவரது வயலின் இசை பயணம் தொடங்கியது தந்தை ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் திருத்துறை பூண்டியில். சங்கீதமே சரணமானது சிவசங்கரன் என்ற இயற்பெயர் கொண்ட டி ஆர் பாப்பாவுக்கு. சென்னை அகில இந்திய வானொலியின் இசைக்கலைஞரானார் 1946. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுத டி ஆர் பாப்பா இசையமைத்த அனைத்து படங்களும் வெற்றியடைந்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன், கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஆகியோரின் திரைப்படங்களுக்கு இசையமைத்து புகழ் பெற்றவர். திருப்புகழுக்கு இவர் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியதை போல் அற்புதம் இதுவரை அமையவில்லை. அபிராமி அந்தாதியினை 100 ராகங்களில் இசையமைத்த பெருமை பெற்றவர். 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். கலைமாமணி, இசைச்செல்வம், கலைச்செல்வம் போன்ற பல விருதுகளை பெற்ற இவரின் தேனான பாடல்கள் காலம் கடந்தும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

நேரம் 7 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நினைப்பது போல வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கை கூட சிலருக்கு வாழத் தெரிவதும் இல்லை. கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும். காலை மலர் பாடல்களும் தகவல்களும் தரும்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: வழக்குக்கு தேவையான கடித போக்குவரத்து அனைத்தும் குஜராத்தி மொழியில் இருந்தது. எனவே அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் வேலையும் என்னிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்கா வந்ததே வழக்கு சம்பந்தமான வேலையாகத்தான். அதுவே எனது தலையாய பணி என்பதால் அதற்காக

0: ஆகவே எனது முழு நேரத்தையும் செலவிட்டேன். சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வது இன்றியமையாதது என்பதால் அது சம்பந்தமான வழக்குகளை தேடி அவைகளையும் படித்து வந்தேன். இந்த வழக்கு சம்பந்தமான பணிகளையெல்லாம் கவனித்த பின்பு எஞ்சியுள்ள நேரத்தையே பொது காரியங்களுக்காக செலவிட்டேன். வாதி பிரதிவாதிகளின் அனைத்து கோப்புகளும் என் வசம் இருந்ததால் அதனை பற்றிய அனைத்து விவரங்களையும் நான் அறிந்தவனானேன். வழக்கை பற்றிய விவரங்கள்தான் சட்டத்திற்கு முக்கியமாக தேவை. இந்த கருத்தை பின்னாளில் நான் உணர்ந்து கொண்டேன். நான் எடுத்துக்கொண்டிருந்த வழக்கில் வாதியின் பக்கம் நியாயம் இருந்தது, ஆனால் சட்டம் அவருக்கு எதிராக இருந்தது. இந்த வழக்கை எப்படி அணுகுவது என்ற குழப்பத்தினால் பாரிஸ்டர் லியோனார்டின் ஆலோசனைக்காக சென்றிருந்தேன். நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற வழக்கிற்கு விவரங்கள்தான் ஆதாரம். எனவே அதற்கான விவரங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து சேகரிக்கும் பணியை மட்டும் நீங்கள் சரியாக செய்யுங்கள். சட்டத்தின் பார்வையிலிருந்து நீதி தானாகவே கிடைத்துவிடும் என்றார். லியோனார்டின் அறிவுரையின்படி மீண்டும் அந்த வழக்கிற்கான விவரங்களுக்காக அலைந்தேன். இப்போது வேறு ஒரு கோணம் பிடிபட்டது. எல்லையில்லா மகிழ்ச்சியும் உண்டானது. இதனை உடனடியாக லியோனார்டிடம் தெரிவித்தேன். வழக்கில் வெற்றி நமக்குத்தான் என்றார். இந்த விவரங்களை தாதா அப்துல்லாவின் வழக்கில் ஈடுபட்டிருந்த ஆரம்ப காலகட்டத்தில் நான் அறிந்திருக்கவே இல்லை. நாம் நடந்த உண்மைகளுக்கு ஏற்ப வழக்கை நடத்திச் சென்றால் நீதி நம் பக்கம். அப்துல்லாவின் வழக்கில் உண்மை அவருக்கு சாதகமாக இருந்தது. எனவே அவருக்கு நீதி கிடைக்கும் என்பதும் உறுதி. ஆனால் அது எப்போது? இந்த வழக்கு இப்படியே தொடர்ந்து நடந்து வருமாயின் எப்போது நீதி கிடைக்கும் என்பதே தெரியாது போகும். கோர்ட்டின் மூலம் நீதி பெறலாம் என்று காத்திருந்தால் அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடியாதது ஆகும். வாதி பிரதிவாதி இருவரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள், உறவினர்கள் வேறு. இருவரும் தொடர்ந்து வழக்காடுவது என்று நினைத்தால் இருவரின் பொருளாதார நிலைக்குமே ஆபத்துதான். நன்மை சிறிதும் இல்லை இருதரப்பினருக்கும். விரைவில் வழக்கை முடித்துக் கொள்ளலாம் என்ற யோசனையை அவர்களுக்கு எடுத்துக் கூற விரும்பினேன். கோர்ட்டிற்கு வெளியே வழக்கை முடித்துக் கொண்டு விடலாம் என்று தயாப் அவர்களிடம் நான் தெரிவித்தேன். அதற்கான காரணத்தையும் விளக்கினேன். இருவருமே பெரிய செல்வந்தர்கள் என்றாலும் அவர்களையே திணற அடிக்கும் அளவிற்கு வக்கீலின் ஃபீஸ் அதிகமாகிவிடும். இருவரின் நேரமும் இந்த வழக்கிற்காக செலவிடப்படுமானால் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகும். அதனாலும் அவர்களுக்கு நட்டம் ஏற்படும். இதனிடையில் வக்கீல்களின் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக இல்லை என்பதும் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. வாதி பிரதிவாதியின் வக்கீல்கள் தங்களின் வெற்றிக்காக பல சட்ட நுணுக்கங்களை கிளறிக்கொண்டே இருந்தார்கள். வாதி பிரதிவாதிகள் தங்களின் வழக்கிற்காக இவ்வளவு கட்டணம் கொடுத்தால் போதுமானது என்று கூறுகிறது சட்ட விதிமுறைகள். ஆனால் அவர்கள் வக்கீலுக்காக செலவிடும் தொகையோ பன்மடங்கு அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் வெற்றி பெறுபவர் வழக்காடியதற்கான கட்டணத் தொகையை எதிர்த்தரப்பினரிடமிருந்து பெறவும் முடியாது என்பதையும் அப்போதுதான் நான் அறிய நேர்ந்தது. இவற்றையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை தருவது பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் காலை மலரோடு.

0: நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை. இன்னும் சில நொடிகளில் செய்திகளை தொடர்ந்து காலை மலர்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி பங்கேற்ற ஆண்டு உச்சிமாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச்சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு

0: கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் இருந்த ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட மூணு ஸ்டாஃபு சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 days அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடித்து இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்துறாங்க. அதனாலே எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
3: ஐம் சிவப்பியா, SSCP மேட்டுப்பாளையம் செக்ஷன், CDF செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து DRM சார்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட CDF செக்ஷனில் PRV மாடலிங்க்கு 6 சென்டிமீட்டர்

0: வருஷம் டிஆர்எம் அவார்டு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஐம் சிவப்பிரியா, எஸ்எஸ்சி பிவி மேட்டுப்பாளையம் செக்ஷன், சிடிஎஃப் செக்ஷன். ரயில் சேவை புரஸ்கார் அவார்டு வந்து டிஆர்எம் சார் கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட சிடிஎஃப் செக்ஷன்ல பிஆர்பி மாடல் லிங்க்ல 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கு, ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம், சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ண அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸ்லாம் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
2: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டாவில் நடைபெற்ற மற்றொரு ஆடலில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: மணி 25 நிமிடத்திற்கு இணைந்திருக்கிறோம் காலை மலரோடு, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
4: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

பாடல்களும் தகவல்களும் தரும் காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கு 10, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. இன்னும் தகவல்கள் வேணும் அப்படின்னா 94 99 05 57 37 அப்படிங்கிற அலைபேசி எண்ணுக்கோ அல்லது 04 3 6 5 நாகப்பட்டினம் மாவட்ட இணைப்பு எண்ணோடு 250 126 அப்படிங்கிற தொலைபேசி எண்களையும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்கள் நலத்திட்ட உதவிகள் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்திலேயே விலை உயர்ந்த ஸ்ட்ராபெரி ஜப்பானில் கிடைக்குதுங்க. விஜின்ஹைம் அப்படிங்கிறது பேரு. அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதை வளர்க்குறாங்க. பேஸ்பால் பந்து மாதிரி பெருசா, ரோஜாப்பூ மாதிரி வாசனையா, அதிகபட்ச இனிப்போட இருக்கும் இந்த பழம். முழுக்க முழுக்க கையாலேயே அறுவடை பண்றாங்க. குறைஞ்ச அளவுதான் உற்பத்தி நடக்குது. ஜப்பானிய கலாச்சாரத்துல பழங்கள் ஆடம்பரமான பரிசு பொருளா நினைக்கிறதுனால பேக்கிங் செய்யக்கூடிய முறையே ரொம்பவே ஆடம்பரமா தான் இருக்கு. பிஜின்ஹைம் ஸ்ட்ராபெரி 1 கிலோ 3.5 லட்சம் ரூபாய். நம்ம ஊர்ல ஸ்ட்ராபெரி 1 கிலோ 450 ரூபாயிலிருந்து ரகம் ரகமா கிடைக்குது. இப்ப தெரிஞ்சுக்கலாம் திருச்சிரா

0: பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் ஒரு கிலோவுக்கு தக்காளி 25 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 26, சௌசௌ 36 ரூபாய், புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 36, கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 30, கேரட் 74, முட்டைகோஸ் 40, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1.45, எலுமிச்சை பழம் 1.4 ரூபாய், கொய்யாப்பழம் 130, பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். தெரிந்து கொண்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம் 1 கிலோவுக்கு. இப்ப கேட்கலாமா?
1: நமக்காக இந்த உடல் ஓயாம உழைச்சுக்கிட்டே இருக்கு. அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான பரிசோதனை முறைகள்லாம் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: இப்போ வந்து எல்லாருக்கும் எனக்கு மூட்டு வலிக்குது, கை கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, இது எல்லாமே ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கேட்டோம்னா எல்லா வலிகளும் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்குன்னு சில பரிசோதனைகள் இருக்கு. பட் பரிசோதனைக்கு முன்னாடி நீங்க சொல்ற ஹிஸ்டரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூட்டுகளில் வலியோட சேர்ந்து வீக்கம், காலையில தூங்கி எழுந்திருக்கும் பொழுது அதிகப்படியான வலி, அந்த 3 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாயிண்ட்ல வீக்கம் இருக்கிறது. இது வந்து கிளினிக்கல் ஹிஸ்டரி, பேஷண்ட்ஸ் கொடுக்குற ஹிஸ்டரி வச்சே நம்ம டயக்னோஸ் வந்துடலாம். ஆனா சில நேரங்களில் டெஸ்ட் தேவைப்பட வேண்டியிருக்கு. எதுக்காகனா என்ன மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே ஒரு நோய் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு நோய் குறிதான். இப்போ வந்து ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தினுடைய வெளிப்பாடு தானே ஒழிய ஃபீவர்ங்கிறது டயக்னோசிஸ் இல்லை. அதே மாதிரி தான் ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ்ல 100க்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்கு. அதுல காமன் வந்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற முடக்குவாதம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல் பாயிண்ட்டு அந்த சிரமத்தில் உள்ளவங்க கொடுக்குற ஹிஸ்டரியை வச்சு டாக்டர் பரீட்சை பண்ணி பார்க்கணும். அவங்க வந்து கொடுக்குற ஹிஸ்டரி கிளினிக் செட்டிங்லேயே வச்சு என்னங்கிறது ஓரளவுக்கு 90% கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டெஸ்ட்டு வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா, எவ்வளோ நாள் மெடிசன் எடுக்கணும், அடுத்தது என்ன மாதிரியான மெடிசன் எடுக்கணும், அதுக்காகவும் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும், செகண்ட் வந்து எவ்வளோ நாள் மெடிசன் எடுக்கணும், தேர்ட் வந்து என்ன மாதிரியான மாத்திரைகள் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும், அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமனாக நம்ம பண்ற டெஸ்ட் இஎஸ்ஆர் சிஆர்பி அப்படிங்கிற டெஸ்ட். அது வந்து ஆர்த்ரைட்டிஸ்னாலே இன்ஃபிளமேஷன் தான், அதுல கண்டிப்பா எல்லாருக்கும் அதிகமா இருக்கும். அந்த இஎஸ்ஆர் சிஆர்பி அப்படிங்கிற அந்த பிளட் டெஸ்டோட சேர்ந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் அந்த ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ்க்கும், சப்போஸ் வந்து யங் லேடிஸ்க்கு இருக்காங்க, ஜாயிண்ட் மட்டும்தான் வலிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஜாயிண்ட் வீக் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி ஆர்ஏ ஃபேக்டர் அப்படிங்கிற டெஸ்டோ அல்லது அதுக்கு தேவையான ஆன்டிசிசிபிங்கிற பிளட் டெஸ்டோ பண்ணாலே போதுமானது தான். சில நேரங்களில் இஎஸ்ஆர் சிஆர்பிங்கிற டெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் வீங்கி இருக்கும், ஆனால் வந்து ஆர்எஃப் டெஸ்ட்டு மற்ற எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ் நோயாக இருந்ததுன்னா எம்ஆர்ஐ தேவைப்படலாம். ஸோ எம்ஆர்ஐயும் ஆரம்ப ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு பேசிக் டெஸ்ட், அவங்களுடைய பிளட் லெவல் எவ்வளோ இருக்குது, ஒரு கல்லீரல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, சுகர் வேல்யூ நார்மலாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம கண்டிப்பாக டெஸ்ட்டு தேவை இருக்கும். மெயினாக வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குற ஹிஸ்ட்ரி தான். நம்ம வலி இருக்குது அப்படின்ட்டாலே ஆர்த்ரைட்டிஸ் அர்த்தம் கிடையாது. நோய் அறிகுறியோட சேர்ந்து டெஸ்ட்டுகளும் தேவை இருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேனும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பிளான் பண்ண போகிறோங்கிறதுக்கான அதுக்கான தேவை அளவுக்கு பிளட் டெஸ்ட்டும் பார்த்தா போதுமானது தான். பேசிக்காக அவங்களுடைய பிளட் கவுண்ட்ஸ் லெவல் பார்க்குறோம், கல்லீரல் டெஸ்ட் பார்க்குறோம், கிட்னி டெஸ்ட் பார்க்குறோம், சுகர் வேல்யூ பார்க்குறோம், இவ்வளோதான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டுகள்லாம் ஏன் பார்க்கணும், எனக்கு எதுக்கு டாக்டர் மூட்டு வலின்னு வந்திருக்கேன் கிட்னி டெஸ்ட் பண்ணுறீங்க, மூட்டு வலின்னு வந்திருக்கேன் கல்லீரல் டெஸ்ட் பார்க்குறீங்க? ஏன்னா டாக்டரை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வலி மாத்திரை சாப்பிட்ருக்கலாம், அல்லது டாக்டர் உங்களுக்கு வலி மாத்திரை ஒரு ஷார்ட் டைம் கொடுக்க போகிறார் அப்படின்னா கிட்னியோ கல்லீரலும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஒரு மருத்துவர் மேற்பார்வையில் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி மாத்திரையோ அல்லது இனிஷியல் டைம்ல ஸ்டீராய்டு மாத்திரை. அதற்காக அவங்க வந்து சுகர், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பார்ப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் டைம் மட்டும்தான் அந்த மாத்திரைகளை கொடுக்க போறாங்க அவங்க. அதில் பார்க்கறதுக்காக நம்ம அந்த கிட்னி டெஸ்ட்டும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏன் திருப்பியும் பார்க்கணும்னா, ஒரு ஒரு முறையும் அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் இருக்கா, ஏன்னா வலி மாத்திரை ஷார்ட் டைம் முடிஞ்சிடும், பட் மெயின் ட்ரீட்மெண்ட்டுக்கான ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நோய் கண்ட்ரோலிங் மெடிசன்ஸ் எடுக்க போறோம் இல்லைங்களா, அந்த மாத்திரை வந்து

0: குறைஞ்சது ஒரு வருஷம், பட் 2 இயர்ஸ் ஆகுது மாத்திரை ரெகுலர் எடுக்கணும். அந்த 2 இயர்ஸ் பீரியட் வரையிலும் பீரியாடிக்கலாக முதல்ல ஒரு பேசிக் டெஸ்ட், அப்புறம் 15 டேஸ் கழிச்சு, அப்புறம் 6 வாரம் கழிச்சு, அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு முறை. இது மாதிரி வந்து அந்த கல்லீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கிட்னி டெஸ்ட்டும் பிளட் கவுண்ட்ஸும் பார்த்துக்கிறது மிக மிக அவசியம். ஆனால் ரூமடாய்டு டெஸ்ட்டோ அல்லது ஆன்டிசிசிபிங்கிற டெஸ்ட்டோ ஏன்னு டெஸ்ட்டோ திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாத்திரையோட சைடு எஃபெக்டை பார்க்கறதுக்காக தான் அவங்க வந்து அந்த டெஸ்ட் டாக்டர்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஒரு 6 வாரம் கழிச்சு அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு முறை பார்க்க சொல்லுவாங்க அவங்க.
1: ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகளை குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மூட்டுவாத சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆர். ரகுநாதன் அவர்கள்.

அருமையான பாடல்கள், தரமான தகவல்கள் தந்து கொண்டிருக்கும் காலை மலர் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நியாய விலை கடைகள்லையும் முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் மூலமா இல்லம் தேடி குடிமை பொருட்கள் நாளை அப்புறம் வர திங்கட்கிழமை விநியோகம் செய்யப்பட இருக்கு. இந்த இரண்டு நாட்கள்லையும் பயனாளிகள் குடிமை பொருட்களை அவர்களுடைய இல்லங்களிலேயே பெற்றுக்கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. கோமாரி நோய் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை அனைத்து பகுதிகளிலேயும் கால்நடை பராமரிப்பு துறையால் காலை 6 மணி முதல் 9:30 மணி வரை மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த கால்நடை தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ளப்படும் அந்த நாட்களிலேயும் கால்நடை மருந்தகங்கள் தொடர்ந்து செயல்படும். தடுப்பூசி முகாம்களில் தங்களுடைய கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதன் மூலமா நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 8 மணிக்கு அலையாத்தி காடுகள், ஏன் அப்படின்னா வனம் நமது வளம், வன மகோத்சவ வார சிறப்பு தொடரில் அலையாத்தி காடுகள் பற்றின நிறைய தகவல்களை வழங்க இருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மண்டல வன பாதுகாவலர் டாக்டர் ஆர் காஞ்சனா அவர்கள். அதேபோல 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும் பற்றி உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் பங்கேற்கும் நேரலை இடம்பெற காத்திருக்கு. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் காலை மலர் பாடல்களும் தகவல்களும்.

பொறியியல் பணிகள் காரணமாக திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுது. திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து இன்று நாளை வரும் 6-7 ஆகிய நாட்களில் புறப்படும் திருச்சி காரைக்கால் டெமு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து திருவாரூர் வரை மட்டுமே செல்லும், காரைக்காலுக்கு செல்லாது. அதேபோல எதிர்வழி தடத்தில் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமு ரயிலானது காரைக்காலிலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூரிலிருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி வந்து சேரும் வகையில் இயக்கப்படுறதா திருச்சிராப்பள்ளி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் பொது தரைமட்ட கிணறு நீர் உந்து நிலையத்திலிருந்து உந்தப்படும் பிரதான நீர் உந்து குழாயில் அப்பல்லோ மருத்துவமனை பால்பண்ணை அருகில் இருக்கக்கூடிய 600 mm விட்டமுள்ள உந்து குழாயில் உடைப்பு சரி செய்ய வேண்டியிருக்கிறதுனால கல்லுக்குழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம் உக்கடை, தெற்கு உக்கடை, சங்கிலியாண்டபுரம், மகாலட்சுமி நகர் இப்படி 9 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலமா குடிநீர் வழங்கப்படும் பகுதிகளுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குடிநீர் விநியோகம் இருக்காது. நாளை வழக்கம் போல குடிநீர் விநியோகம் இருக்கும். பொதுமக்கள் குடிநீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மாநகராட்சி ஒத்துழைக்குமாறு மாநகராட்சி ஆணையர் சொல்லியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பகுதி நேர நாட்டுப்புற கலை பயிற்சி மையம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நாடகம், கரகாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம்னு கலை பயிற்சி மைய வகுப்புகள் வாரத்தில் 2 நாட்களாக வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கு. இன்னும் விவரங்கள் வேணும் அப்படின்னா 88 70 00 95 91 அப்படிங்கிற கைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இன்று காலை 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை தொழில் முனைவர் பி நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு, முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்கிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன் அவர்கள்.

மதிப்பு தெரிஞ்சுக்கலாம். ஆபரண தங்கம் 1 கிராம் 13,400 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 250 ரூபாய். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் காலை மலர்.

இதய ராகம் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த ஒரு மணி நேரமும் உங்க பயணத்துக்கும் வேலைக்கும் ஓய்வு நேரத்துக்கும் துணையா இருக்க போற இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்ப முதல் பாடல் ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி கேட்டிருக்காங்க, தாய் கிழவி படத்திலிருந்து.

நேர்களே, இதே ராகத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, புது பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 938 546 102 ஒன்றுங்கிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. கேட்டுட்டு மறுபடியும் நாம் இதே ராகத்தோடு இணையலாம்.

நேரம் 8:30 ஆகுதுங்க. இதய ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 938-546-102 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ தஞ்சை அம்மாப்பேட்டையிலிருந்து ரஞ்சித் கேட்டிருக்க பாடல் விடுதலை படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த் அழைப்பில் சட்டக்கல்வி குறித்த விழிப்புணர்வும் வேலைவாய்ப்புகளும். உதவி பேராசிரியர் எஸ் முகமது ஆசாத் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை 40 இந்த எண்களில் நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட சந்தேகங்களை கேட்க வாட்ஸ்அப் எண் 9038546102. இப்போ திருச்சி முதலலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்ததா ரெட்ரோ படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து அபிராமி.

நேயர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டு ரசிக்கலாம். 10:45 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை தொழில் முனைவர் பி நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீங்க. இப்போ இதே ராகத்துல அடுத்ததா பெரம்பலூர்ல இருந்து மணிப்புரி பாலன், ரகு, ராமு இவங்க கேட்டிருக்க பாடல் என்னங்க சார் உங்க சட்டம் திரைப்படத்திலிருந்து?

நேயர்கள் இதுவரை கேட்டது இதயராகம். இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடும் பன்னிசை பாடல்கள். நேரம் 9:00. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சுப்பிரமணியனே என தொடங்கும் சுத்த தன்யாசி ராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கிருதி.

நிகழ்ச்சியில் அடுத்து பரிபாலயமாம் என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் ரீதி கௌளை ராகத்தில் ரூபக தாளத்தில்

பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசையில் அடுத்து ஈசனே கோட்டி என தொடங்கும் பந்துவராளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் அமைந்த முத்து தாண்டவர் பாடல்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செவிகள் குளிர அரங்கிசை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்வது ஆடமோடி கலத்தே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் சாருகேசி, தாளம் ஆதி.

பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசையில் அடுத்ததாக பாகேஸ்வரி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த கந்தனை காண எனத் தொடங்கும் என் எஸ் சிதம்பரம் பாடல்

பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகும். அரங்கிசையின் நிறைவாக அருணகிரிநாதர் திருப்புகள்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாண்டமங்கலம் மணி கிருஷ்ணகுமார் அவர்கள் வாசித்த நாகஸ்வர இசை கேட்டோம்.

இன்று காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம் தருவது தடை அதை உடை. தொழில் முனைவர் பி. நாராயணன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசையனுபவம்.
1: நாட்டின் பண்பாடு மற்றும் ஒற்றுமைக்கான திருவிழாவாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கிய நிலையில் பிரதமர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதுகாப்பு, தூய்மை, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, சுற்றுச்சூழல், தேசபக்தி ஆகிய 5 முக்கிய கோட்பாடுகளை நோக்கமாக கொண்டு இந்த யாத்திரை அமைய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக அமர்நாத் புனித யாத்திரை இன்று காலை ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காம் மற்றும் பால்தால் வழித்தடங்களில் தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். அரசு நிர்வாகத்தில் மனித நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மனிதர்களால் வழிநடத்தப்படும் செயற்கை நுண்ணறிவே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கில் முக்கிய பங்காற்றும் என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், பல்வேறு துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை வாரியாக 2வது நாளாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். ஊரக வளர்ச்சி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்றைய கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. திருச்சி மாவட்டத்தில் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 9,795 ஆசிரியர்கள் எழுதுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் 3,232 பேர் தேர்வு எழுத உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் July 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. தாள் 1 தேர்வு July 4 தேதியும் தாள் 2 தேர்வு July 5 தேதியும் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 12 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. மொத்தம் 3,232 பேர் பங்கேற்க உள்ளனர். காலை 8 மணிக்கே தேர்வு மையத்திற்கு வருமாறும் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: திருச்சி மாவட்டத்தில் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் இல்லங்களுக்கே குடிமைப் பொருட்கள் நாளையும் வரும் 6 தேதியும் விநியோகம் செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

அடுத்தவன் வரக்கழு குளுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா. ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்போ.

தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவோ திரிப்பச்சா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

இன்னைக்கு காலையில 11 மணிக்கு உங்களோட நான் நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்க தொட்டு வர வேண்டிய எண் 0431-246-1021 240-102 என்ற எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி கலந்துக்கலாம் இந்த ப்ரோக்ராம்ல. அடுத்து நீங்க கேட்க இருக்கும் பாடல் கண்களிலே.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ஆறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து

அமைஞ்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.

பாடலை பாடியிருந்தார்கள் கே கே ஸ்ரேயா கோஷல். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று பகல் 12:10 திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் சங்கீத சாரலாக ஒலிக்கும். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாக பாப் கார்னர் ஒருபட பாடலாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வசூல் ராஜா MBBS படப்பாடல்.

0: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய வசூல் ராஜா MBBS படப்பாடல் ஒருபட பாடலாக ஒலித்தது.
1: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாக உற்சவம் நிகழ்ச்சியில் தடை அதை உடை. யாருக்காவது கல்யாண நாளோ இல்ல பிறந்த நாளோ வந்துட்டா போதும், ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் குடுக்கறது அப்படிங்கற குழப்பத்துல தலையே வெடிச்சிரும் இல்லையா. பட்ஜெட்ட பார்த்தா நல்ல பொருள் கிடைக்காது, பொருளை பார்த்தா பட்ஜெட்குள்ள இருக்காது. இதெல்லாம் விட அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்ன கிஃப்ட் குடுக்கலாங்கிற ஐடியாவுமே இருக்காது. நாம வேணா விசேஷத்துக்கு போகாம விட்டுறலாமா அப்படின்னு முன்னாடி நாள் யோசிச்சுட்டு தூங்கினாலும் அடுத்த நாள் காலையில ஆளுக்கு முன்ன அந்த விசேஷத்துக்கு ரெடி ஆகி நிப்போம்ல. கடைசியா ஒண்ணுமே ஐடியா இல்லாம போற வழியில ஒரு மகையோ போட்டோ பிரேமையோ வாங்கிட்டு போய் கொடுத்து இது அன்பு பரிசு அப்படின்னு சீனை போட்டு வருவோம். ஆனா மனசுக்குள்ள நமக்கே தெரியும் அது ஒரு மொக்க கிஃப்ட்னு. நீங்க இந்த மாதிரி யாருக்காவது மொக்க கிஃப்ட் கொடுத்து பல்பு வாங்கிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி மொக்க கிஃப்ட் வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த கிஃப்ட் குடுக்கறவங்க ரெண்டு விதவங்க. பொதுவா நாம ஒருத்தருக்கு கிஃப்ட் குடுக்கறோம்னா என்ன யோசிக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்கும்னு யோசிக்கலாம். இது ஒரு வகை. இன்னொருத்தர் எப்படி தெரியுமா, இந்த பொருள் நல்லா இருக்கே அப்படின்னு நமக்கு பிடிச்சத அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு வருவோம். ஆனா இப்போலாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு மக்களே. சும்மா கடையில விக்கிறத வாங்கி குடுக்கற காலம் போய் இப்போ எல்லாமே கஸ்டமைஸ்டு கிஃப்ட் தான். ஒரு சாதாரண போட்டோவை உடன் காவிங் பண்றது, 3D மினியேச்சர் டாய்ஸ் பண்றது, இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட QR கோட் பிரிண்ட் பண்ண மியூசிக் ஃப்ரேமா குடுக்கறது அப்படின்னு கிஃப்டும் ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் எப்படி தெரியுமா, கிஃப்ட் குடுக்கறது எதுக்கு, நான் மூலையை செலவு பண்ணி யோசிக்கணும், அதுக்குதான் ஆள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போயிட்டு நான் இவங்களுக்கு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொன்னாலோ, இல்ல இதுதான் என் ஐடியான்னு சொன்னாலோ சூப்பரான பரிசு பொருளா நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அது எப்படி சொல்றேன், ஒரு பிரச்சனைன்னு இருந்தா அதுக்கு சொல்யூஷன் இருக்கதானே செய்யும். இந்த கிஃப்ட் வாங்குற கன்ஃபியூஷனை தீக்கிறதுக்காகவே இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான கிஃப்ட் டாக்டர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. யாருன்னு பாப்போமா.
2: வணக்கம் நேர்களே, இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில யார சந்திக்க போறோம்னா, நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு கிஃப்ட் கடையில போய் தேடுவோம், என்னதை கிடைக்கும் என்னதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி தேடி அலைவோம். ஏதாவது வந்து நம்மளுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி, ஐ மீன் இந்த சென்ஸ், நம்மளுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு எண்ணம் வந்து அந்த இதை வந்து மேட்ச் பண்ற ஒரு கிஃப்ட தூக்கி கொண்டு போய் கொடுத்துருவோம் கிஃப்டா. ஆனா இங்க பாருங்களேன், ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட போய் நம்ம எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தேவை அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பர்சனலைஸ்டா வந்து ஒரு கிஃப்ட ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் செய்யற ஒரு தனித்துவ பரிசு பொருட்களை தயாரிப்பவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி தனித்துவ பரிசு பொருட்களை தயாரிக்கக்கூடிய நம்ம நாராயணன் சார், வாங்க அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.

0: வணக்கம் சார்.
1: சார், இந்த தனித்துவமான பரிசு பொருட்களை தயாரிக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது, அந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஆர்வத்தை பத்தி சொல்லுங்களேன்.
0: வணக்கம். நம்ம தனித்துவமாக்கப்பட்ட பரிசு பொருட்கள் சொல்றத விட மக்களுக்கு தேவையான கற்பனைக்கேற்ப உள்ள பொருட்களை நம்ம அதை வடிவமைச்சு கொடுக்கறோம். அவங்க அவங்களோட ரிலேஷனுக்கோ இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்காக அந்த பொருளை கேட்கிறாங்களோ அவங்க மனசுல ஒரு வடிவத்தை அமைச்சிருப்பாங்க. அந்த வடிவத்தை நம்ம உருவமா செஞ்சு கொடுக்கறதுல நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கோம் சார். திருச்சியில
1: நீங்க இதுவரை செஞ்ச அந்த பர்சனலைஸ்டு அல்லாட்டி கார்பரேட் கிஃப்ட பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நம்ம பொதுவா ஸ்பெஷலா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட கை காலு, ஸோ இதெல்லாத்தையுமே அந்த காஸ்டிங் ஒரு இதுல எடுத்து, ஸோ அதை காஸ்டிங் பண்ணி அந்த அச்சை வந்து அந்த பருவத்திலேயே அந்த 3 மாசம் குழந்தைங்களா இருக்கிறப்பயே அந்த கை காலை காஸ்டிங் எடுத்தோ இல்ல அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி, ஸோ அவங்களோட நினைவு பரிசா எப்பவுமே லைஃப் லாங் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரி கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைங்களோட அந்த மாலையில உள்ள பூக்கள் அதெல்லாம் வச்சு கிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமைஸ்டா என்னெல்லாம் கேட்கறாங்களோ அது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரி, ஒருத்தவங்க வந்து முன்னாடி இறந்துட்டாங்க, ஆனா வந்து அவங்களை வந்து ஒரு நினைவில் வச்சு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு ஒரு
0: உருவம் தயாரிக்கலாம் சார். ஸோ அவங்களோட வெறும் ஒரு புகைப்படம், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் கொடுத்தாலே போதும். மினிமம் ஒரு 15-20 டேஸ்லயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களோட உருவத்தையே என்ன சைஸ்ல கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுல ஹாஃப் பாடியாவோ இல்ல ஃபுல் இமேஜாவோ நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாலி ரெஜின்ற ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வெயிட்லெஸ்ஸாவும் செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்டீரியர்ல வைக்கலாம். ஸோ எக்ஸ்டீரியர்ல வைக்கிறதுக்கு பிளாஸ்டா பாரிஸ்ல உள்ள மெட்டீரியலோ இல்ல வந்து பளிங்கு கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லுல உள்ள நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப ரெகுலரா உங்களுக்கு வந்து வந்திருக்க ஆர்டர்கள்லாம் என்ன மாதிரி பரிசு பொருட்கள்லாம் இருக்குதுங்கிறத சொன்னா நல்லா இருக்குங்க.
0: இப்போ ரீசெண்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி உள்ள ஃபேஸ்புக் இதுல வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஏன்னா அதுல வந்து ஆர்டர் பண்றப்போ அவங்க வந்து நம்பிக்கை இதுதான் இருக்குமான்னு தெரியாது. அதனால அதை வச்சு நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே காமனா பண்றது ஃப்ரேம் டைப்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம்லயே போட்டோ ஃப்ரேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிட்டர் டைப் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு பின்பத்தை வந்து நீங்க குழந்தை பருவத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு மிருகம் வந்து இந்த சைடு பார்த்தா இன்னொரு மிருகமோ இந்த சைடு பார்த்தா இன்னொரு மிருகமோ தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட உருவத்தையே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 3 போட்டோ அதுல மெர்ச் பண்ணி ஸ்ட்ரைட்டா பாக்குறப்ப ஒரு இமேஜாவும் சைட்ல லெஃப்ட் ரைட் பாக்குறப்ப ஒரு இமேஜாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இப்போ நல்ல ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு.
1: பொதுவா இந்த பரிசு பொருட்கள் வந்து நீங்க சொல்லும் போது அது வந்து கடல்னு சொல்லலாம்.
0: ஆமா.
1: ஸோ இப்போ அந்த கடல்ல நாங்க வந்து மீன் பிடிக்கணும், அந்த மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பீங்களா, அவங்களுடைய ஐடியா மாதிரியே, அதாவது யாரு என்ன சொன்னாங்களோ அந்த ஐடியா படியே போவீங்களா? அப்படி போடணும்னா சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா, அதெல்லாம் இப்படி என்ன பண்ணுவீங்க?
0: இல்ல சார், பொதுவா நம்ம கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னாலே அவங்க கிட்ட நம்ம குவஸ்டின் கேட்போம். எடுத்தோடனே உங்களுக்கு எப்போ வேணும், எதுக்காக கொடுக்கறீங்க, யாருக்காக கொடுக்கறீங்க, என்ன தொகையில கொடுக்கறீங்க, என்னைக்கு கொடுக்கணும், இந்த டீட்டெயில ஒரு 4-5 டீட்டெயில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், அதாவது அவங்களோட கணவர் மனைவியல் ஃப்ரெண்டு உறவினர் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனா பெண்ணா, என்ன ஏஜ்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கறீங்க, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது உபயோகப்படுறமான பொருளா இருக்கணும். அந்த பொருளை தான் நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ சாதாரணமா போலீஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு வாட்ச் கொடுக்க கூடாது, மோதிரம் கொடுக்க கூடாது, ஏன்னா அவங்க அதெல்லாம் அணிவிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்ல ஒரு கீ செயினாவோ ஒரு லைட்டு டிராபிக் லைட் மாதிரி உள்ளதுலயோ அதுல வந்து அவங்களோட பிராண்ட் நேமோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி.
1: சரி, ஒரு பர்த்டே கிஃப்ட் எப்படியா இருக்கணும்?
0: ஒரு பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னா ஏஜ் பார்த்துட்டு, அந்த ஏஜ்ல உள்ளவங்க என்ன ஏஜ்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு, ஒரு குழந்தை ஒரு 5 வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அந்த பர்த்டே அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஏஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமா ஒரு புத்தகத்திலேயோ அந்த நோட்லயோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த குழந்தையோட புகைப்படத்தை ஃப்ரண்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணியே கொடுக்கலாம். ஸோ இதே பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ற டவலோ இருக்கட்டும் இல்ல அவங்க ஒரு ஆபீஸ் போறாங்க அப்படின்னா அவங்க ஆபீஸ் பேக்ல அவங்களோட நேம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் இருக்கட்டும், கீச்சனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கஸ்டமைஸ்டா அவங்களோட நேமோ போட்டோயோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். கல்யாணத்துக்கு இப்ப நம்ம போறோம்னா யாருமே வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க, நாளை கல்யாணத்துக்கு 10 மணிக்கு போய் அட்டன் பண்ண போறோம், காலையில 9:30 மணிக்கு நமக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு 10 மணிக்கு போறோம் அப்படின்னு சுட சுட உடனே போயிட்டு போட்டோ அனுப்புவாங்க, நம்மளும் சுட சுட உடனே மக் பிரிண்டிங்ல மக் பிரிண்ட் பண்ணி உடனே ஸ்பாட்ல போயிட்டு டெலிவரி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் போட்டோ ஃப்ரேம், ஏன்னா ஸ்பாட்ல கேட்கறவங்களுக்கு அது பண்ணலாம், இதே ஒரு பிஃபோரா 2 டேஸ் முன்னாடியே நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட புகைப்படத்தை வச்சு எந்த வகையான முறையில பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு இவங்க கேட்பாங்க, ரிட்டர்ன் கிஃப்டா கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் செடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த பை மஞ்சப்பையில வந்து தேங்காய் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க, இப்போ எல்லாமே மாறி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்னதா

0: எம்டி ஃபுட்டில் வந்து ஒரு 1 லாக் பட்ஜெட்டில் வந்து சின்ன சேவிங்ஸ் 500, 10, 20, 100 இந்த மாதிரி ஒரு டிக் பண்ணி அதுக்குள்ளுக்குள்ளே நம்மளோட அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் அவங்களோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு உபயோகப்படுற பொருட்களாகவோ அதிலலாம் அவங்களோட பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு தட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லைங்களை கொடுத்துட்ருக்காங்க.
1: ஸோ இப்போ அந்த சீதன பொருட்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா?
0: சீதன தட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, அதில் வந்து அந்த தட்டுங்களில் நம்மளோட அலங்கார பொருட்களை வச்சு கொடுக்கறத நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கோட நிச்சயதார்த்த ரிங் வைக்கிறதுக்கான தட்டு, அலங்கார தட்டுன்னு அந்த தட்டுங்களும் நம்ம செஞ்சு.
1: சரி, இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, இது இந்த மெட்டீரியல் தான் பண்ணணும், இந்த மெட்டீரியல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்குதா? இது இப்போ எனக்கு ஒரு கிஃப்ட் கோல்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்களா?
0: ஆ, அதே மாதிரி நகைக்கடைக்காரங்க இருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட ட்ரஸ்டடான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி வெள்ளியோ தங்கமோ என்ன மெட்டீரியல் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட புகைப்படமோ இல்லை பேரோ அதில் எழுதி தர வேணும், இனிஷியல் வேணும்னாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.
1: இது பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது?
0: என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம் சிறு வயதிலிருந்து எனக்கு.
1: நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
0: பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் முடிச்சிருக்கேன்.
1: மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணுறாருயா?
0: ஸோ அதுலேயும் என்னோட ஆர்வங்களை செலுத்தி பாண்டிச்சேரி டிவிஎஸ், சென்னை டிவிஎஸ் இருந்துட்டு துபாயில் நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்து நம்ம சொந்தமாக நம்மளோட எய்ம் வந்து நம்ம அந்த பாதையை கொண்டுட்டு போகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் 2021லேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பரேட் கிஃப்ட்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணோம். கார்பரேட் கிஃப்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திருச்சியில் இருக்கிற பொதுவாக ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி இவங்க எல்லாருக்குமே அவங்களோட பிராண்ட் ப்ரொமோஷன் கிஃப்டை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம லேசர் மிஷின் நம்மக்கிட்டே ஓனாக இருக்குது. ஸோ ஆன் டைம் டெலிவரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாட்டர் பாட்டில், கீச்சின், பென், பென் ஸ்டாண்டு, அம்பரல்லா, நேம் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கம்பெனி பிராண்ட் நேமும் பிரிண்ட் பண்ணி சிங்கிள் பீசஸ்லேருந்து பல்க் குவான்டிட்டி வரைக்குமே நம்ம 1 டேல டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஹெச்எல், ஓஎஃப்டி, எம்ஆர்எஃப், அட்லாஸ் ஹாஸ்பிட்டல், ஜெயரங்க ஹாஸ்பிட்டல்ஸ், சென்ட் ஜோசப் காலேஜ், ஹோலி கிராஸ் காலேஜ், இங்கே திருச்சியில் இருக்க ஒமேகா ஹெல்த் கேர் உள்ள ஐடி கம்பெனி, ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம பிராண்ட் ப்ரொமோஷன் கிஃப்ட்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: இந்த தொழில் முனைவு மூலமாக வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க?
0: நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் ஒரு 2 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் மறைமுகமாக வேலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்டர்ஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஈவினிங் டைமில் பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரி கொடுத்து நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் கற்பனையில் வரதை அதை உருவமாக்கி கொடுக்கணும் எனக்கு. அதை நான் என்றைக்குமே இல்லைன்னு சொல்லி எந்த கஸ்டமரும் நான் அனுப்புனதில்லை. என்னோடய ஹிஸ்ட்ரியில் நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை முடியாதுன்னு சொல்லி அனுப்புனதில்லை. எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினப்பேன். எனக்கு என்னோடய ஸ்டாஃபுங்களையும் சொல்லுவேன் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும்.
1: இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நம்ம கூட கலந்துக்கிட்டாங்க தனித்துவ பரிசு பொருட்கள் தயாரிப்பாளரும் தொழில் முனைவருமான பி நாராயணன் அவர்கள். ஐயாவுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றிங்க, நன்றி.
2: என்ன நேயர்களே, கிஃப்ட் எப்படி எல்லாம் வாங்கலாம், எங்க வாங்கலாம்ங்கிற கன்ஃபியூஷன் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ கிஃப்ட் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்சத வாங்காதீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிங்க, பயனுள்ளதா வாங்குங்க. சும்மா ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி இல்லாம அவங்க தினமும் பாக்குற மாதிரி, யூஸ் பண்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கீச்சேனா இருந்தாலும் அதுல அவங்க பேர் செதுக்கி இருந்தா அதுக்கு தனி மதிப்பு தான் இல்ல. இனிமே கிஃப்ட் வாங்குறதுல கன்ஃபியூஷனே இல்ல, உங்க அன்ப அள்ளி கொடுங்க. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது உற்சாகம் உச்சம்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பொன்மொழிகள். பங்கேற்பவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: எட்டு தொகை நூல்களுள் புறநானூறு வரலாற்று சிறப்புடையது. அறம், பொருள், வீடு ஆகிய மூன்றையும் பற்றிய பாடல்களை கொண்டது. இந்நூலில் உள்ள செய்யுட்களை பாடிய புலவர்கள் ஒரு நாட்டார் அல்லர், ஊர் ஊரார் அல்லர், தமிழகம் முழுமையிலும் வாழ்ந்தவராவார். இவருள் சேரர், சோழர், பாண்டியர், குறுநில மன்னர், அந்தனர், வேளாளர், பலவகை வணிகர், வீரர், அரச மாதேவியர், குறுநில மன்னர், மகளிர், கொல்லர் முதலிய பலவகை தொழிலாளர் என பலவகைப்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சேர சோழ பாண்டிய நாடுகள், அவற்றின் தலைநகரங்கள், ஆறுகள், மலைகள், தமிழகத்தில் பேரரசர் சிற்றரசர் செய்த போர்கள், மன்னரது ஒழுக்கம், வீரச் செயல்கள், மரக்குடி மகளிர் செயல்கள், புலவர் அறிவுரைகள் என பல தரப்பட்ட செய்திகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அக்கால மக்கள் பயன்படுத்திய போர்க்கருவிகள், பலவகை நகைகள், நடைகள், உலோகங்கள், உணவுகள், ஊர்திகள், கட்டில்கள், கொடிகள், பாத்திரங்கள், மாலைகள், வாத்தியங்கள் முதலியவற்றின் பெயர்களை இந்நூலில் காணலாம். தெய்வங்களின் பெயர்கள், கோவில்களின் பெயர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் இவற்றின் பெயர்கள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. சங்ககால தமிழருடைய உழவு, கைத்தொழில், வாணிகம், பழக்க வழக்கங்கள் முதலியவற்றையும் இந்நூல் கூறுகின்றது. இது மட்டுமல்ல,

0: அல்லாமல் தனி மனிதனுக்கான பல பொன்மொழிகள் புறநானூற்றில் உள்ளன. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்துள்ளார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். முனைவர் இரா அனுராதா அவர்கள் 33 ஆண்டுகள் கல்வி பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 100 மேற்பட்ட பன்னாட்டு தேசிய மாநில கருத்தரங்கங்களில் பங்கெடுத்துள்ளார். சங்க இலக்கியத்தில் அறக்கருத்துகள் என்ற நூலை வெளியிட்டுள்ளார். இது தவிர மொழிபெயர்ப்பு, நூல் தொகுப்பு என்று பல தளங்களில் இயங்குபவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: இன்று நாம் புறநானூற்றில் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்புல உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலான் இருக்கோம்.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: முதல்ல புறநானூறு என்ற நூலோட அமைப்பு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: சங்க சமுதாயம் போர் வீரத்துக்கு மட்டுமே முதன்மை கொடுப்பதாய் இருந்திருந்தால், அதனை மட்டுமே போற்றுவதாக இருந்திருந்தால், அது ஒரு போர் வெறி சமுதாயமாக காட்சியளித்திருக்கும். ஆனால் பண்டைய தமிழ் சமுதாயம் அவ்வாறு திகழவில்லை. மனித சமுதாயம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறங்களை அது வலியுறுத்தியதுடன் மரம் இழுக்கா மான வீரத்திற்கும் முக்கிய இடத்தை கொடுத்துள்ளது. அதனால்தான் அச்சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் பலராலும் போற்றப்படுகின்ற ஒரு நல்ல சமுதாயமாக விளங்குகிறது. போரையும் காதலையும் 2 கண்களாக கொண்டு வாழ்ந்த தமிழ் மக்கள் பெரும் பண்பாட்டு மதிப்புகளை உள்ளடக்கமாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர். நாகரீகம் என்பது திருந்திய வாழ்க்கை, அஃது எல்லா பொருட்களையும் தமக்கே பயன்படுத்துவது. பண்பாடு என்பது திருந்திய ஒழுக்கம், அஃது எல்லா பொருள்களையும் தமக்கும் பிறருக்கும் பயன்படுத்துவது என்று எடுத்துக்கொள்ளலாம். உள்ளத்தின் செம்மை பண்பாகும். உள்ளத்துக்கு புறம்பான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றின் செம்மை நாகரீகம் என்று சொல்லலாம். ஆகவே இவற்றை அகநாகரீகம், புறநாகரீகம் என கொள்ளி பொருந்தும் என்று சொல்வார் பாவாணர். இழந்து போன இரு பாடல்கள் 267, 268 வாழ்த்து பாடல் தவிர 397 பாடல்களை உள்ளடக்கியது. இவற்றுள் 138 பாடல்கள் 3 பேரரசுகளை சார்ந்தும், 43 மன்னர்களையும், 141 பாடல்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் ஆண்டு வந்த 48 கூர்நில மன்னர்களையும், 11 பாடல்கள் பெயர் தெரியாத சில வீரர்களையும் சிறப்பிக்க கூடியதாக அமைந்துள்ளது. புறநானூறு மொத்தம் 155 புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு நூல் என்று சொல்லலாம். இதில் 15 பேர் பெண்பார் புலவர்கள் ஆவார். 65 துறைகளுடன் 11 திணைகளில் 392 பாடல்கள் அமைந்துள்ளன. 5 பாடல்கள் திணை அறியாத பாடல்களாகவும் உள்ளது. உள்நி திணையை தவிர்த்து வெற்றி திணையில் 5 பாடல்களும், கரந்தையில் 12, நொச்சியில் 6, வஞ்சியில் 11, தும்பையில் 27, வாகையில் 80, காஞ்சியில் 31, பாடான் திணையில் 139 பாடல்களும், பொதுவியல் திணையில் 73, கைக்கலை திணையில் 3 பாடல்களும், பெருந்திணையில் 5 பாடல்களும் கொண்டு திணை தெரியாத 5 பாடல்களுடன் 397 பாடல்கள் புறநானூறு என்று கட்டமைத்துள்ளனர். உள்நீத்திணை 28 துறைகளை உடையது என்று புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடும். ஆயின் புறநானூற்று பாடல்களில் ஒன்றில் கூட உள்நீத்திணை இடம்பெறவில்லை என்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 76, 77 பாடல்களில் உழிஞைப்பவர் என்ற சொல்லாட்சியை மட்டுமே நாம் காண முடிகிறது. இலக்கியங்களின் விரிவாக்கம் மனிதனுடைய வாழ்வில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதே இலக்கியத்தின் நோக்கமாக அமைய முடியும். இலக்கியங்கள் சிறந்த அறிவுரைகளை கொண்டனவாக மட்டும் இருந்தால் போதாது, அவை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடியனவாகவும் இருக்க வேண்டும். இல்லாவிடில் அந்த கொள்கைகளால் ஏதும் பயன் விளையாது. கொள்கை என்பது அதனை விரும்புகிறவர்கள், பின்பற்றுபவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இலக்கியத்தின் நோக்கம் என்பது சங்க இலக்கியத்தில் புறநானூற்றின் வழி வெளிப்பட்டு உள்ளது என்று சொல்லலாம்.
0: புறநானூறு நூல் அமைப்பு பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு நூல் அறம் பற்றி பேசுது. இதுல அறம் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விலங்குகளுக்கும் சில அறங்கள் இருக்கு, மனிதனுக்கும் அதற்கு மேலான பல அறங்கள் இருக்கு. அறம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தானா, இல்ல மனிதனுக்கு மனிதன் வேறுபடுமா? இத பத்தி புறநானூறு என்ன சொல்லுது?
1: அறம் என்பது ஒரு பொதுவான, ஒரு பரந்துபட்ட சொல். இது காலகட்டத்திற்கு ஏற்ப பொருளை விரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரந்து விரிந்த சொல் என்று சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் அறமாக இருக்கக்கூடியது, விழுமியமாக இருக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய ஒரு 15-20 ஆண்டுகளில் அதில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த சொல் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக

0: சொல்லணும் என்றால் ஒரு சிறு சான்று. சங்க இலக்கியத்தில் புறநானூற்றில் சங்க இலக்கியங்களில் எல்லாம் கள் குடிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அதே திருக்குறள் காலத்தில் கள்ளுண்ணாமை என்ற ஒரு அதிகாரம் வருகின்றது. இங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிறிதொரு காலத்தில் மறுக்கப்படுவதாகவும் இருப்பதை சொல்லலாம். அப்போ சங்க இலக்கியத்துல குறிப்பாக புறநானூற்றில் விழுமியம் அறம் அப்படின்னு சொன்னா சமூகத்தினுடைய கட்டுப்பாடற்ற மனித வாழ்வில் மனிதனை சீரமைப்பதற்கான ஒழுங்கமைப்பதற்கான கருத்தியல் வழியிலான சில வரன்முறைகளில் அச்சமூகமே வரையெடுத்து இறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. இந்நெறிமுறைகள் மனித வாழ்வின் நீரோட்டத்தை தடைபடுத்தாமல் ஓர் ஒழுங்கு அமைப்பாக சீர்படுத்த முனைகின்றது. இச்சமுதாய சூழலில் வாழ்தலை சீர்மைப்படுத்துகிற மேன்மைப்படுத்துகிற மனித உயர் பண்பு நெறிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது இயல்பாகவே நிகழ்கின்றது. இந்நிலையில் இயல்பான நடவடிக்கைகளையும் கரடுமுரடான வாழ்க்கையில் மனிதனை மனிதனும் மனிதன் மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல போற்றுவதற்கு உந்துதலாக அமைகின்ற உயர் பண்புகளை விழுமியம் என்று அடையாளப்படுத்தலாம். விழுமிய அப்படிங்கிற சொல்லுக்கு சிறந்த, உசித, மேன்மையான, அரிய, சீரிய என்ற பல பொருளை கழகத் தமிழ் அகராதி குறிப்பிடுகின்றது. இதன்படி பார்த்தோம்னா மேன்மையான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய சிறந்த வாழ்க்கை கூறுகள் உயர் பண்புகளாக பிரதிபலிக்கின்றன. இந்த பண்பு நெறிகள் தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், அரசியல் என்ற பல்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளை பெற்று முழுமை அடைகின்றன அப்படின்னு சொல்லலாம்.
1: தனி மனித அறம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்க. ஒழுக்கம், ஒழுக்கமும் அறமும் ஒன்றா இல்ல ஒழுக்கம்ன்றது என்ன அப்படின்றது புறநானூறு என்ன சொல்லுது?
0: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது வள்ளுவரின் வாக்கு. ஒருவரின் ஒழுக்க பண்பு அவனுக்கு மேன்மையையும் சிறப்பையும் தருவதால் ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக கருதி பாதுகாக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் வாழ்நெறி கொள்கையாகும். இந்த ஒழுக்கம் தனி மனித வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது வாழ்வு இன்னும் மேம்பாடு அடையும். ஒரு ஆடவனின் உழைப்பும் முயற்சியும் சமூகத்தில் முக்கிய இடம் பெறுகின்றது. குடும்பமாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும் ஆடவனின் உயரிய சிந்தனையால் வழிநடத்தப்படுவதால் சமூகத்தில் ஆடவனின் ஒழுக்கம் போற்றப்பட்டது. ஆடவர்கள் நல்லவர்களாகவும் ஒழுக்க உணர்வு உடையவர்களாகவும் ஒழுக்க வாழ்வை கடைபிடிப்பவர்களாகவும் உள்ள நாடே வளம் கொழிக்க கூடியதாகவும் உயர்த்தி பேசக்கூடியதாகவும் அமையும். இந்த ஒழுக்க நிலையின் மேன்மையை புறநானூற்றில் ஔவையார் சொல்வார். நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று குறிப்பிடுகின்றார். நாடாக இருந்தாலும், காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும் அங்கு வழிநடத்தி செல்லும் ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஔவை. உயர்ந்த பண்பையும் ஒழுக்க நெறிகளையும் கொண்ட ஆடவனின் ஆளுமை திறன் பண்படாத சமூகமாக இருந்தாலும் பக்குவப்பட்ட சமூகமாக மாற்ற முடியும் என்பது அதனுடைய உட்கருத்தாகும். இங்கு ஆடவனுக்குரிய தனி மனித விழுமியங்கள் ஒழுக்கம் சமூகம் சார்ந்தவையாக சமூகத்தின் மேன்மைக்காக கையாளப்படுகின்றன என்று சொல்லலாம். சிறந்த பண்பு நெறிகளே மனிதர்களை நல்லவர்களாகவும் சமூக பொறுப்பாளர்களாகவும் அடையாளப்படுத்துகின்றது. மன்னர்களின் அரசாட்சியில் தவறு நேர்கின்ற போதும் தவறு ஏற்படக்கூடாது என எதிர்நோக்கும் போதும் சில ஒழுக்க பண்பு மன்னருக்கும் அறிவுறுத்தி வழிகாட்டப்பட்டன. அவர்களிடம் மனித மாண்புகளை உணர்த்தி உயர் பண்பு நெறிகளை மேம்படுத்தி அறிவுரை கூறுவது இயல்பாகவே இருந்தது. இந்த அற ஒழுக்கங்களை அரசனை செம்மையான வழியிலும் செங்கோன்மை தவறாமலும் கொண்டு சென்றது. மிகை உணவு கொள்ளாது, குறைந்த சினம் கொள்ளுதல், குறைவாக சொல்லி மிகுதியாக கேட்டல், கருணை உள்ளத்தோடு கொடை அளித்தல், தாளிப்போடு கூடிய துவையலை உணவை பலருக்கும் பகிர்ந்து கொடுத்தல், எல்லோரோடும் பணிவு கொள்ளுதல் என இச்செயல்களே மன்னனினுடைய ஒழுக்க பண்புகளாக நெறிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் குறை ஏற்படுமாற்றின் அவற்றை நெறிப்படுத்துவதில் புலவர்கள் முனைப்பாக இருந்தனர். அன்னோர் செல்வமும் மண்ணின் இல்லாது இன்னும் அற்று அதன் பண்பே, அதனால் நிச்சமும் ஒழுக்கமும் முட்டிலை பரிசில் நச்சவர்கையின் நிரப்பல் ஓம்புமதி என்று கூறுகின்றார் ஒரு புலவர். மன்னனுக்கு அறிவுரை கூறுகின்றார். வருணன் என்று சொல்லக்கூடிய புலவர் தந்து மாறன் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு சொல்றார். இந்த பண்பு நெறிகளை அறியாதவர்களின் செல்வம் நிலையாமையால் செல்வதோடு பொருளற்றதாகி போகும். அதனால் ஒழுக்க நிலை தவறாது உன்னிடம் பரிசை வேண்டி வருபவர்

0: குறைவிலாது பரிசுப் பொருள் கொடுத்து காக்க வேண்டும் என்று மன்னனுக்கும் ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் பண்பினால் சமூகம் பெரும் பயனை பெறுகின்றது என்று சொல்லலாம். மன்னராட்சியில் மன்னனே மக்களின் உச்சம் என்பதனால் மன்னனின் ஒழுக்க நிலையும் சமுதாயத்திற்கு பயனாக சென்றடைகின்றது. எனவே தனி மனிதன் என்று பார்க்கும் பொழுது சாதாரண குடிமகனும் ஒன்றுதான், அரசனும் ஒன்றுதான் என்பதை நம்முடைய புறநானூறு சொல்வதாக இருக்கலாம்.
1: தனி மனித அறம் ஒழுக்கம் பத்தியெல்லாம் புறநானூறு என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அறம் தவிர புறநானூறு அரசியலும் பேசுகிறது. அரசியல் அப்படி அப்படின்னா அரசன் தான், அந்த காலத்தில் அரசன் தான் வந்து அரசின் அச்சாணி போல் இருப்பதால் ஒரு அரசன் நீதி வழங்கும் பொழுது எந்த பக்கமும் சாராமல் நடுநிலையாக வந்து நீதி வழங்கணும். அதை நாம் வந்து ஒரு வார்த்தையால குறிப்பிடும், அது செங்கோன்மை. இந்த செங்கோன்மை குறித்து புறநானூறு என்ன சொல்லுது?
0: செங்கோன்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நற்பண்புடையவன் தீய பண்புடையவன் என்னும் கருதுகோள்கள் சூழ்நிலையால் உருவாக்கப்படுபவை. தற்காலிக தரநிலைகளை கண்டு மதிப்பிடும் மனப்போக்கு மன்னரிடம் இருந்தால் அவற்றை நீக்கி அறத்தின் வழியாக அவன் நடுநிலைமையோடு நீதி கூறுவதே மன்னர்களின் செங்கோன்மையாக கருதப்பட்டது. நான்குடன் மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அதனால் நமர் என கோல் கோடாது பிறர் என குணம் கொல்லாது என்று புறநானூறு குறிப்பிடுகின்றது. வலிமையான நான்கு படைகள் கொண்டு இருந்தாலும் அறநெறி வழியாக செயல்படுதலே நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்று மருதன் இளநாகனார் சொல்வதாக இந்த ஒரு பாடல் இருக்கும். அதே போல் இன்னொரு பாடலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசனானவன் முறையறிந்து வரிவாங்க வேண்டும், மக்களை கசக்கி பிழிந்து வரிவாங்குதல் தவறு என்பதையும் உணர்த்தக்கூடியதாக காய்நெல் அறுத்து கவளம் கொளினே என்று ஒரு பாடல் வரும். அதில் பல்வேறு ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் விளைநிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய அந்த நெற்பயிரை அந்த தானியத்தை யானைக்கு உணவாக சமைத்து கொடுத்தால் பல நாட்கள் கொடுக்கலாம். அதே உணவாக சமைத்து கொடுக்காமல் யானையே அந்த விளைநிலத்திற்குள் அனுப்பிவிட்டால் அது வாயில் செல்வதை விட காலில் மிதிப்பட்டு வீணாவதுதான் அதிகமாகும் என்று சொல்லி மக்களுக்காகத்தான் மன்னனே தவிர மன்னனுக்காக மக்கள் இல்லை, மக்களினுடைய நலன் மட்டும்தான் அரசன் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதையும் அரசனை நம்பி வாழ்ந்த புலவர்கள் ஆணித்தரமாக அரசனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடல்களையும் மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மக்களாட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனால் மன்னராட்சியில் மக்களின் குரலுக்கு மதிப்பு இருந்தது, அதை கேட்டு அரசன் நடந்தான் என்றும் சொல்லலாம். இதே போல் இன்னொரு அரசன் கேட்பான் புலவரிடம், என்னுடைய புகழானது இன்னும் பல ஆண்டு காலம் நீடித்து நிற்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீர்வளத்தை பெருக்கு என்று சொல்கிறார். அப்போ நீரினுடைய அவசியத்தை புறநானூறு காலம் தொட்டு நாம் பார்த்து வருகிறோம். இந்த பாடல்களையெல்லாம் நாம் இன்னும் சற்று ஆழமாக அசோகர் மரங்களை நட்டார், குளம் வெட்டினார், குளம் வெட்டினார் என்று பார்த்தோமே ஒழிய அதற்கான காரண காரியங்களை போதிக்காததனாலோ என்னவோ தெரியவில்லை, இன்று நாம் நீரை நோக்கி அடுத்த போரே நீருக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நீர்வளத்தையும் உணவையும் ஒழுக்கத்தோடு கொண்டு வந்து தனி மனிதன் சமுதாயம் அரசன் என்று ஒவ்வொருவரோடும் பின்னி புனைந்து அந்த சமுதாய மேம்பாட்டிற்காக ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகத்தான் நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம்.
1: சிங்கோன்மை குறித்து அருமையா சொன்னீங்க. அடுத்து மனிதன் தவறு செய்வதில் எந்த விதமான மாறுதலும் இருக்க முடியாது. மனிதன் தவறை செய்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்பதுதான் மனிதனுடைய மாண்பு. நம்ம கூட சொல்லுவோம், மன்னிக்கிற மனுஷன் மன்னிக்கு தெரிஞ்ச கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம சொல்லாடல்கள் வச்சிருக்கோம். அத்தகைய சூழ்நிலையில மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூற்றில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு?
0: மனித பண்புகளில் குறிப்பிடத்தக்கது மன்னிக்கும் பண்பு. பிறருடன் கலந்து பிறரின் துன்பங்களை தன்னுடையவை போல் பாவித்து துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நேசப்பண்பு. முதலில் தன்னை நேசித்தல், தன்னை போன்ற இன்னொருவனை நேசித்தல், நம்மை போல உள்ள உயிரினங்களை நேசித்தல் என்ற நிலை வளர்ந்து நேசிப்பு விரிவடையும். தவறு நேர்கின்ற போது அதனை சரி செய்ய முயற்சிப்பதும் மனிதனின் உயர் பண்பாக கருத முடியும். இந்நிலை தாண்டி தனது வளர்நிலையில் தடை ஏற்படுத்துபவர்களையும் மன்னிக்க கூடிய உயர் பண்பையே மனித சமூகம் இன்றளவும் வேண்டி நிற்கின்றது. முகம் தெரியாத யாரோ ஒருவர் மீதும் இனம் தெரியாத ஏதோ ஒரு உயிரின் மீதும் செலுத்துகின்ற அன்பு நேசம் இவற்றை காட்டிலும் எதிரிகள் பகைவர்களை மன்னிக்கும் செயலை உயர் பண்பாக கருதப்படுகின்றது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது மனித மாண்பு என்ற பொன்மொழியும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தையே வளர்க்கின்றது.

0: மன்னிக்கும் மனப்பக்குவம் எங்கு வலு பெறுகின்றதோ அங்கு தவறுகள் குறைந்து நேசிப்பு மேலோங்கும் என்பது திண்ணம். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்ற வள்ளுவரின் சங்ககால சமுதாயத்தின் உள்ளீடாகத்தான் இருக்க முடியும். பிழை செய்தவர்களை மன்னிக்கும் பண்பாக புறநானூற்றில் நின் யான் பிழைத்தது நோவாய், எனினும் நீ பிழைத்தாய் போல் நனி நானினையே என்று தாமப்பல் கண்ணனார் குறிப்பிடுகின்றார். நீ வெறுக்குமாறு நான் தவறு செய்தேன், சினம் கொள்ளாது தானே தவறு செய்தது போல் நாணம் கொண்டாய் என்னும் உயர்ந்த ஒழுக்க நெறியினாலேயே சங்க இலக்கிய சான்றோர் சமூகம் இன்றும் போற்றி பாடப்படுகின்றனர். இங்கு வள்ளுவரின் இன்னா செய்தவருக்கு கொடுக்கும் தண்டனை அவரை நாணும்படியாக நல்லது செய்தல் வேண்டும் என்ற கருத்து இங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஆகையினால் தவறுகள் திருத்தப்பட்டு யானே பிழைத்தனன் சிறக்கனின் ஆயுள் என்று மனித மாண்பு வலுப்பெறுகின்றது. மன்னிக்கும் மாண்பாக இருக்கக்கூடிய அந்த தனி மனித கொள்கை சமூக வெளிப்பாடாக கட்டமைக்கப்பட்டு உயர் பண்பாக மாறி பெரும் பயனை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இலக்கியங்களின் நோக்கமாக இருந்திருக்கிறது.
1: அருமையா சொன்னீங்க மேடம். மன்னிக்கும் பண்பு பத்தி புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்றத, அதே நேரத்துல மன்னிக்கும் பண்புக்கும் அடுத்து ஒருவர் செய்யும் நன்றியை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். செய் நன்றி அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா மனிதர்களிடையே இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா செய்த உதவியை உடனடியா மறந்துடுறதுதான். அது கூட சொல்லுவாங்க, உதவி செய்யறவன் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கும்போதுதான் உதவியை பெறுறவன் அதை வந்து மதிப்பான் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. சோ இது மாதிரி செய் நன்றி அறிதல் பத்தி புறநானூர் என்ன சொல்லுது?
0: தனி மனித பண்புகளில் சிறந்த மற்றொரு பண்பு நன்றி அறிதல். செய்யும் உதவிக்கு பிரதிபலனாக நன்றி என்ற உணர்வொழுக்கம் ஈடு செய்யப்படுகின்றது. செய் நன்றி என்னும் நன்றி மிக உயர்ந்ததாகவே கருதப்படுகின்றது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று குறள் கூறுகின்றது. மனித வாழ்வின் அடிப்படையானது உயிர். உயிர் தேவையின் மூலதனம் உணவு. குழந்தைக்கு உணவாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்றது. தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலையில் அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவுவது பசுவின் பாலாகும். தாயின் நிலையிலிருந்து தாயைப் போலவே தன்னை வளர்க்கும் பசுவும் தாய்க்கு ஒப்பாகும். ஒரு பெண் சமூக கட்டமைப்பில் தான் தாய்மை பயிற்சி அடைந்துவிட்டோம் என்று எண்ணும் போதெல்லாம் அவளின் மகிழ்ச்சி எல்லையில்லாமல் குதித்தோடும். வயிற்றில் கருதங்கி 10 மாதங்கள் சுமந்து பிள்ளை பயிற்சி கொடுக்கும் தாயை உயிர் கொடுக்கும் தெய்வமாக கருதுகின்றோம். சிந்திக்கும் தன்மை கொண்ட 6 அறிவு படித்த மனித குழந்தை அறிவை பயன்படுத்தாத சூழலில் அர்ஜினையாக அது இது என்று கையாள்கிறோம். இந்த குழந்தை சமூக கட்டமைப்பில் தன்னையும் உட்படுத்திக் கொண்டு வளர வளர பல அனுபவங்களை பெறுகின்றது. அக்குழந்தைக்கு தனது பகுத்தறிவை பயன்படுத்த சமூகம் அவ்வப்போது வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டே வருகின்றது. சமூகத்தின் வழியாக கிடைக்கும் சிறு சிறு அனுபவங்களோடு தனது மூளையின் அணுக்கூறுகளைக் கொண்டு பகுத்தறிவோடு சிந்திக்க நேரிடும் போது இயல்பாக ஏற்படும் தடைகளை நீக்கியும் எதிர்நோக்கியுள்ள இருளை அகற்றி வழிகாட்டவும் தயாராக இருப்பவர் ஆசான் என்று சொல்லக்கூடிய அறிஞர். இருளை அகற்றும் கல்வி இல்லாமல் போனால் பார்வை தெளிவாக இருப்பினும் 2 கண்களும் புண்ணியன்றே உணரப்படும் என்பது வள்ளுவரினுடைய கல்விக் கொள்கை. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்ற கருத்தும் இந்நிலையிலேயே முழுமை பெற்று நிற்கின்றது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற தொடர்களினால் உயிர் கொடுக்கும் மாதாவும் அறிவு கொடுக்கும் பிதாவும் இருவராலும் அறிமுகப்படுத்தப்பட்டு வாழ்வொழியை கொடுக்கும் குருவும் இறைத்தன்மை கொண்டவர்களே. இங்கு உயிர் கொடுக்கும் தாயின் வயிற்றில் உள்ள கருவை சிதைப்பவர்களுக்கும் தாயின் தன்மையை பெற்றுள்ள பசுவின் பால் காம்புகளை சிதைப்பவர்களுக்கும் கல்வி அறிவு கொடுத்து வாழ்வாதாரத்தை ஒளியேற்று வைக்கும் ஆசானை படித்து தீங்கு புரிந்தவர்களுக்கும் பெரும் பாவம் வந்து சேரும். இந்த பெரும் பாவங்களையும் இறை தன்மை கொண்ட மாதா, பிதா, குரு இவர்களின் மாண்பினால் நம்மை விடுவித்துக் கொள்ள வாய்ப்புண்டு. இதற்கும் மேலாக ஒருவர் செய்யும் நன்மைகளை மறப்பவர்களுக்கு மிக பெரிய பாவம் வந்து சேரும். இப்பாவத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவர்களே உயர்வு கொண்ட மனிதர்கள் ஆவார். ஏனென்றால் இப்பெரும் பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எவ்வகையான வழிமுறையும் இல்லை என்பது சமூக நியதி. இந்த தனி மனித நியதைத்தான் புறநானூற்றில் ஆண்முலை அறுத்த அறநிலோருக்கும் மான் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உள என்று பாடுகின்றார் ஆலந்தூர் கிழார். இதன் அடுத்த நிலையாக ஒருவர் செய்த நன்மையை உயிர் உள்ளவரை உணர்தல் அவசியம். இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் பிரதிபலிப்பு தான் நன்றி என்னும் சொல். தினையளவு உதவிகள் செய்தாலும் பயன் தெரிந்தவர்கள் பனையளவு கொண்டு மகிழ்வார்கள். பிறர் செய்யும் உதவிகளை, பயன்களை, நன்மைகளை எந்த சூழலிலும் மறத்தல் கூடாது. இங்கு மறத்தல் என்பது கொன்றல் என்று பொருள் கொள்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய புறநானூற்று பாடல்தான் நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு உயிரியில் என்று குறிப்பிடுகின்றது. இந்த உயிர் உள்ளவரை, உணர்வு உள்ளவரை உலகம் அழிந்து

0: போகும் வரை செய்த உதவியை நினைத்து பார்க்க வேண்டும். உலகமே கீழ் மேலாக அழியுமாறு ஆயினும் ஒருவரின் நன்மையை மறக்கலாகாது என்றும் ஒருபடி மேலே சென்று குறிப்பிடுகின்றது. நன்மையின் உண்மையையும் ஆழத்தையும் கூறி தனி மனிதன் நன்றி அறிவு உடையவனாக, செய் நன்றி அறிதலை உடையவனாக, உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய புறநானூறு குறிப்பிடுகின்றது.
1: செய் நன்றி அறிதல், அதை பத்தி அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி புறநானூறு

0: கொடுக்கும் செயலாகும். ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள் கருத்து. ஈகை வாழ்க்கையில் பெரும் இடத்தை வரையறுத்து நிற்கின்றது. இந்த ஈகை பிரதிபலன் பார்க்கும் தன்மையை கொண்டது கடன் என்றே சொல்லப்படும். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை என்கின்றது வள்ளுவம். வறியவரின் முகம் கண்டு ஈதல் வேண்டும், இம்முகம் காணும் அளவே ஈகையின் அளவுகோலாக இருக்க முடியும். இந்த ஈகை புறநானூற்றில் வாழ்க்கை பண்பாகவே கருதப்படுகின்றது. தன்னுடைய வறுமையை தீர்த்து கொள்ள பொருள் இருக்கும் புறவலரிடம் பொருள் பெற்று உயிர் வாழ்தல் இயல்பான செயலாகவே அமைகின்றது. இரவலர்களுக்கு பொருள் கொடுத்து தானும் இறப்பவராகிவிட்டால் இங்கே ஈகை என்ற நல்லறம் கெட்டுப்போய் விடுகின்றது. இப்போது இறந்து வாழும் தன்மை உடைத்தெறியப்படுகின்றது. இந்த கருத்தை புறநானூற்றில், என் கிழிந்த ஆடையை அகற்றி புத்தாடை அணிவித்து இவன் இறங்கத்தக்கவன் என்று எண்ணி கள்ளின் தெளிவுடன் இறைச்சி தந்து பசி போக்கி அவ் இரவிலேயே வேண்டுவன யாவும் கொடுத்து புறவலன் வறுமையாகிய கடலை கடக்கும் தெப்பமாக இருப்பதால் அந்நாளிலிருந்து பிறர்பார் சென்று இறப்பதை தவிர்த்தேன். எனவே உளத்தின் அளக்கும் மிளிர்ந்த தகையேன் நிறை குளப் புதல்வின் மகிழ்ந்தனன் ஆகி ஒரு நாள் இரவலர் வரையா வள்ளியோர் கடத்தலை ஞாயர் நெடுமொழி பயிற்றி தோன்றல் செல்லாது என் சிறு கிணைக்குரலே என்று ஈகை மறுப்பு செய்கின்றார் நன்னாகனார். இந்நிலையில்தான் ஈதல் என்பது இழிந்த செயல் என்னும் கருத்தோட்டம் உருவாகின்றது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று, கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற கருத்து ரீதியாக புதிய வடிவாக்கத்தை பெறுகிறது ஈகை. இதே கருத்தை வலியுறுத்திய வள்ளுவர் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக இயற்றியான் என்று சொல்கின்றார். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஒருத்தருக்கு ஈயன இரத்தல் எனக்கு வேணும் உதவி செய் அப்படின்னு கேட்கறது இழிவானது, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிவானது, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது அதை விட இழி. பார்த்ததுமே அவங்களுக்கு உதவி வேணும் போல இருக்கேன்னு தெரிஞ்சு கொடுப்பது உயர்வானது, அப்படி கொடுக்கறச்ச கூட வேண்டாம் என்று மறுப்பது அதை விட உயர்வானது என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. கொடுக்கும் தன்மையில் முறையறிந்து கொடுத்தல் அவசியம். பசியென்று வந்தவனுக்கு யானையாக பரிசாக கொடுப்பதும் காலம் தாழ்த்தி பொருள் கொடுப்பதும் புறநானூற்றில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எண்ணம் வந்த பொழுதுதான் ஔவை தனக்கு பொருள் கொடுக்காமல் காலம் தாழ்த்திய போது அதியமானிடம் சொல்கிறார், அதியமானுடைய நட்பு அதன் பின்பால் ஏற்பட்டது. முதன் முதலாக அதியமானை பார்க்க சென்ற பொழுது அதியமான் பரிசில் கொடுக்க காலம் தாழ்த்துகின்றான். ஔவையாருக்கு கோபம் வருது. வாயிலோனைக்கு சொல்றார், வாயிலோனே எத்திசை செலினும் அத்திசை சோறு, எனக்கு எங்க போனாலும் சோறு கிடைக்கும், இத போய் அவன்கிட்ட சொல்லு அதியமான் கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ அப்படி செல்லும் பொழுது அதியமான் வேகமா வந்து சொல்றான், உன்னுடைய தமிழை கேட்பதற்காகத்தான் காலம் தாழ்த்தினேனே தவிர உன்னை அவமதிக்கல நானு அப்படின்னு சொல்றான். அப்போ எத்திசை செலினும் அத்திசை சோறு என்று காலம் தாழ்த்தி கொடுத்த பொருள் பெறாமல் கொள்ளேன் என்று சொல்லக்கூடிய பண்பும் ஔவை போன்ற புலவரிடம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்ற பழமொழியை பாத்திரம் அறிந்து பொருள் கொடுக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ளப்படுகின்றது. பா கூட்டல் திறம், பாடுகின்ற திறமைக்கேற்ப பாடலின் தன்மைக்கேற்ப பிச்சை போடுதலே ஈகையின் தன்மையாகும். வறுமையை உண்டாக்குவதாலும் பெரும் புகழ் போற்றி பொருள் பெறுவதாலும் ஈகை இழிந்ததாக கருதப்பட்டது. எனவேதான் ஈயன் கிளவி இழிந்தோன் கூற்று என்று தொல்காப்பியம் அதற்கு இலக்கணம் வகுக்கின்றது. இழிந்தோன் கூற்றாகிய ஈதல் என்பது தனி மனித ஒழுக்க வீதியை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்று சொல்லலாம்.
1: ஈகை மறுத்தல் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பொன்மொழிகள் என்ற தலைப்பில் முனைவர் இரா அனுராதா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது ஈகை மறுத்தல் குறித்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி ஒருவருக்கு கருணை காட்டுவது, இரக்கம் காட்டுவது, இதை பற்றியும் புறநானூற்ற பல செய்திகள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: வறுமையால் வாடி நிற்பவர் மீது கொள்ளும் அன்பு இரக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். இரக்கம் உள்ள மனிதரிடம் ஈகை குணம் நிறைவாக பொதிந்திருக்கும். இந்த இரக்க குணம்தான் மனிதன் இன்னொரு மனிதன் மீது அன்பு பாராட்டும், தோழமை உணர்வை ஏற்படுத்தும். இதற்கான உட்கூறாக அமைந்திருந்தது. அதியமானும் இரக்க உணர்வை பற்றி புறநானூற்றில் ஔவையார் பாடும்போது, புன்தலை பொருணன் அழியன்தான் என தன் உழை குறுகல் வேண்டி என் அரை முதுநீர் பாசி என்ன உடைகளைந்து திருமலர் அன்ன புதுமடி கொளி என்று தன்னை கண்டவுடன் அவள் இறங்கத்தக்கவள் என்று எண்ணி உடனே எனது அழுக்கேறிய ஆடை மாற்றி புத்தாடை அணிவித்து இரவலர் என்ற தன்மை மாற்றினார். அதியமா நெடுமா நஞ்சின் இரக்க குணம் போற்றத்தக்கது என்று பாராட்டுகின்றார். புத்தாடையுடன் உணவாக களிப்பை தருகின்ற கள்ளையும் ஊன்கலந்த உணவையும் அளித்து மகிழ்ந்தான் என்று போற்றி பாடும்போது அதியமான் என்ற ஒரு தனி மனிதனின் இரக்க பண்பு போற்றப்படுகின்றது. இந்த தனி மனித அறம் சமூகம் சார்ந்த பயன்களை பலரும் பெறுகின்றனர். உயர் பண்பான ஈகை எந்தவித புறத்தாக்குதல்களுக்கும் ஆட்படாமல் கருத்தியல் ரீதியாக மக்களின் வழியாக வெளிப்படுத்தும் போது அது சமூக விழுமியமாக மாறுதலை அடைகின்றது என்று சொல்லலாம். பகிர்ந்துண்ணும் பண்பு என்பது தமிழர்களுடைய வாழ்விலே மரபாக கடைபிடித்து வந்தனர். மன்னர்களிடம் புலவர்களின் உறவு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கின்றது. குறிப்பாக ஔவையின் வாழ்விற்கு அதியமான் செய்த ஈகை பேருதவியாக இருந்தது. அதனால் அதியமானின் ஈகை பண்பும் பகிர்ந்துண்ணும் பண்பும் புறநானூற்றில் காணப்படுகிறது. கள்ளையும் உணவையும் தனக்காக வைத்துக் கொள்ளாமல் பொருளின் தன்மைக்கேற்ப குறைவாக இருந்தாலும் என்னை தவிர்த்து உண்ணமாட்டான், நிறைவாக இருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்ணும் உயர்ந்த பண்பை கொண்டவன் அதியமான் என்று அவரிடம் உள்ள ஈகை பண்பையும் பகிர்ந்துண்ணும் பண்பையும் ஔவை பாடியிருப்பது ஈகையின் சிறப்பை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கின்றது.
0: அடுத்து தவம் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது? தவம் என்ற வார்த்தை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது?
1: ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரே மாதிரியான வாழ்க்கை ஒரு சலிப்பை தட்டும். சோ அப்படி ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி போன மன்னராட்சியில் அமைதியை நிலைநாட்ட பல ஒழுக்க நிலைகள் வரையறுக்கப்பட்டன. இந்த ஒழுக்க நெறிகள் மனித மனத்தை சீர் செய்யும் என்ற கருத்தோட்டத்தில் தனி மனிதன் மீது உயர் பண்பு நெறிகளை அச்சமுதாயம் அவனுக்கு சுமத்தியது. பெரும்பாலும் மக்களுக்கு சொல்லப்பட்ட நெறிகளை காட்டிலும் மன்னர்களுக்கும் புரவலர்களுக்கும் சொல்லப்பட்ட நெறிகளே அதிகமானதாகும். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரை மக்களின் முழு வடிவம் மன்னனாவான். மன்னனின் அசைவுகளும் ஆசைகளும் மக்களின் உழைப்பாக இருந்திருக்கின்றன. ஒட்டுமொத்த மக்களையும் அவர்களின் வளர்நிலையில் ஒழுக்கத்தையும் வளர்க்க வேண்டுமெனில் மக்களின் உயிர் நாடியான மன்னனின் வாழ்நிலையை சரிபடுத்துதல் என்ற நிலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. தனி மனித ஒழுக்கம் என்பது மன்னரை சார்ந்த கோட்பாட்டு நெறியாக இருந்தது. வாழ்வில் கிடைக்கும் பொருள்கள் அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. பொருள் செல்வம், இளமை, யாக்கை இவை அனைத்தும் நிலையாமை தன்மை கொண்டவை. எனவே அற ஒழுக்கங்களினால் செய்யும் வினை பயன் சிறந்ததாக கருதப்படும் என்பதை உணர்ந்து புலவர்கள் நீதி கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளனர். நிலையாமை தன்மை கொண்ட இந்த உலகில் உயிர் உள்ளவரையில் ஒழுக்கத்தின் மேன்மை கருதி அறவழியில் செல்ல முடியும் என்பது சங்க இலக்கிய காலத்தின் நிலையான கருத்தாக இருந்திருக்கலாம். செய் நீ முன்னிய வினையே முன்னீர் வரைப்பகும் முழுதுடன் துறந்தே என்று

0: புறநானூற்றில் ஐயாதி சிறு வெண்தேரையார் என்னும் புலவரால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் ஆடம்பரங்களோடு அனைத்து வளங்களையும் தமக்கே உரித்தாக கொண்டு வாழ்ந்து பெரும் பரப்பை உடைய மண்ணுலையின் தலைவன் என்று தன்னை அடையாளப்படுத்திய மன்னர்கள் கடல் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மணலின் எண்ணிக்கைக்கு ஒப்பாவார்கள். இவர்கள் அனைவரும் உலக சுகத்தையும் இழந்து காட்டில் உள்ள சிறு இடத்தையே தனதாக்கிக் கொண்டு மாண்டார்கள். எனவே நீயும் வெறுமனே ஆசைகளின் ஆரவாரத்தோடு வாழ்ந்து மண்ணுக்கு இரையாகும் முன்பு அறவினைகளோடு கூடிய தவப்பயனை செய்வாயாக என்று சொல்கின்றார். தனி மனித அகவளத்தை செழுமைப்படுத்துவது தவம் என்று சொல்லலாம். இத்தவம் மனித வளத்தை மேம்படுத்துகிறது. மனித வளத்தையும் மானுடச் செழுமையையும் உண்டாக்கும் தவம் மேற்கொள்ள உலகப் பொருளை துறக்க வேண்டும் என்பது பொதுவான கருத்து. இங்கு துறந்து என்பது இழப்பது என்று பொருள் கொள்வமையானால் தவம் என்ற சொல் முழுமையடையாமல் போகும். துறந்து என்பதற்கு ஒதுக்குதல், தவிர்த்தல் என்ற சொல்லாடல்களை நாம் கையாளும் பொழுது துரத்தல் என்பது இழப்பாக இருக்காது. நான் தள்ளி வைக்கிறேன், நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வேணான்னு சொல்றதை விட நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழப்பாக தெரியாது. மேன்மையின் வெளிச்சம் என்று சொல்லலாம். துறவு நிலையை அடைதல் கூட அப்படித்தான். சொத்து, சுகம், மனைவி, மக்கள், பொருள், செல்வம், ஆசை என்ற பல்வேறு உறவுகளையும் துறந்து விடுபவன் துறவி. மேலே சொல்லப்பட்ட நிலையாமை தன்மை கொண்ட அனைத்துமே வாழ்க்கையின் இடையிட்ட மாயப் பொருள்கள். அதனை இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. இன்னும் மேலான, தூய்மையான, சிறந்த மனநிலையான ஒழுக்க நிலையை அடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற நிலையாமை தன்மை கொண்ட அனைத்தையும் தவிர்த்தல், ஒதுக்கி தள்ளுதலே தவம் என்று சொல்லக்கூடிய தூய நிலையை சென்றடைய முடியும் என்ற முடிவுக்கு நாம் வர முடியும். வீட்டில் உள்ள குப்பைகளை தினம் தினம் கூட்டி வெளியே தள்ளிவிடுவதைப் போல தற்காலிகமாக தேவையில்லாத துன்பங்களை உண்டாக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுதலைப் போல நாம் நமக்கு தேவையானவற்றை வைத்துக் கொண்டு தேவையில்லாதவற்றை எல்லாம் அகற்றுதல் வேண்டும். இப்பொழுது பற்றற்ற வழிபாடு என்று சொல்லக்கூடிய தவமானது தூய்மை அடைந்து, மனம் தூய்மை அடைந்து வாழ்வு மேம்படும், புகழ் என்ற நிலைத்த தன்மையானது ஏற்படும். வாழ்நாளில் செய்யும் பொருள், பெரும் செயல், பிறருக்கு செய்யும் தானம் தன்னை மேம்படுத்தும் தவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று வள்ளுவம் வலியுறுத்தும் தவத்தை சங்ககாலமும் வலியுறுத்தியிருக்கின்றது. உற்றநோய் நோன்றல் உயிருக்கு உரு செய்யாமை. கோதமனார் என்னும் புலவர் பிறர் உரைக்கும் நற்கருத்துக்களை கொண்டு பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் உரிய கடமைகளை செய்க என்று அறிவுறுத்துகின்றார். பிறர் கூறிய மொழி தெரியா ஞாயிற்று எல்லை ஆழ்வினைக்கு உதவி இறைவின் எல்லை வருவது நாடி உரைத்திசின் பெரும நன்றும் என்று அறிவுறுத்துகின்றார். பக்குடுக்கை நற்கனியார் முக்தி நிலை பற்றி கூறும் பொழுது இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்ப இதன் இயல்புணர்ந்தோரே, உலக இயல்புகளை அறிந்தவர்கள் அறம், பொருள், இன்பம் தேடி இவையெல்லாம் முடிந்து முக்தி நிலையை தேடுவதே மனித வாழ்வின் தேவை என்று சொல்கின்றார். இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புணர்ந்தோரே, இன்ப துன்பங்களை கொண்ட நிலையற்ற இந்த உலகத்தில் நல்லறம் செய்யும் பணியாக முக்தி அடைய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகின்றது. தூய மனத்தை கொள்ளும் முக்தி அடைவதையும் அதனால் அகவளத்தை பெருக்கும் தவத்தையும் தனி மனிதனுடைய உயர் பண்பினுடைய அடையாளமாக புலவர்கள் ஒழுக்கத்தின் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமை சொன்னீங்க. தவம் அப்படின்னா என்ன, புறநானூறு தவ நிலையை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத சொன்னீங்க. அடுத்து சங்க இலக்கியத்துல தலைவிக்கு இரண்டு விதமான வாழ்வு உண்டு. ஒன்று களவு, இன்னொன்று கற்பு. களவுன்றது தலைவனும் தலைவியும் ஊராறு முன் மனம் செய்வதற்கு முன்போ இல்ல உடன்போக்கு நடப்பதற்கு முன்போ அவர்களுடைய தனிமையில சந்திச்சுக்கிறத நம்ம வந்து அவர்களை காதலை வளர்த்துக்கிறது களவு அப்படின்னு சொல்றோம். அதன் பின் மன வாழ்க்கையில் அவள் நுழையும் பொழுது அவனுடன் வந்து வாழ்வில் சேரும் பொழுது அவரது கற்பு நிலையை அடைந்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது இரண்டு வகை தலைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கற்பு என்ற வார்த்தையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துல சங்க இலக்கியத்தின்படி பார்த்தா தலைவனுக்கு கற்புன்ற அந்த ஒரு ஒழுக்க நெறி சொல்லல, தலைவிக்கு மட்டும்தான் ஒழுக்க நெறிகள் சொல்லப்படுது. அப்படின்ற பட்சத்துல புறநானூறு இந்த கற்புன்ற நிலையை பற்றி என்ன சொல்லுது?
0: கற்பு என்பது வாழ்வினுடைய ஒழுக்க நிலை, உண்மை தன்மையை கொண்டது. இதற்கான சொற்கள் மாற்றம் செய்யப்பட்டாலும் பொருள் ஆழம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கற்பு என்ற சொல்லின் முழுமை எப்போதும் ஒரே முகத்தை தான் கொண்டிருக்க முடியும். கற்பின் தன்மையை அறிய முல்லை பூவை உதாரணமாக சொல்வார்கள். முல்லை சான்ற கற்பின் என்று கலித்தொகை அடையாளப்படுகிறது. நமது தேவைக்காகவும்

0: மாற்றங்களுக்காகவும் கற்பு என்று சொல்லக்கூடிய மனத்திற்பத்தை மாறுகின்ற மதிப்பு என்று எண்ணி கால மாற்றங்களுக்குள் கற்பு என்பதின் பொருள் விளக்கம் சிதைந்து விடுகிறது. தலைவனுக்கு தலைவியை அவருடைய பெற்றோர்கள் உரிய சடங்குகளோடு திருமணம் புரிய கொடுப்பது என்று தொல்காப்பியம் கற்புக்கு இலக்கணம் வகுத்துள்ளது. கற்பெனப்படுவது காரணமோடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்கின்றது. கற்பு என்னும் மனத்திற்பத்தை பண்டைய காலத்தில் மூன்று வகையாக பார்த்தார்கள். கணவன் இறந்த செய்தி கேட்டு உயிர் விடுதல் தலைக்கற்பு. இடைக்கற்பு என்பது கணவனுடன் தானும் உயிர் மடிதல். கணவனோடு உயிர் துறக்காது கைமை நோற்று வாழ்வது கடைக்கற்பு என்று வகைப்படுத்தியிருக்கிறார்கள். கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை என்று நீதி இலக்கியங்கள் கற்பிற்கு இலக்கணம் வகிக்கின்றன. ஆக கற்பு என்பது வாய்மையுடன் மன உறுதியுடன் இருக்கும் நல்வொழுக்கம் என்று அடையாளப்படுத்த முடியும். சிலப்பதிகார நாயகி கற்புக்கரசி என்று போற்றப்பட்டதும் தன்னை விட்டு மாதிவிடும் கோவலன் சென்ற போதும் அவனே தன்னுடைய கணவன் என்ற மன உறுதிப்பாடும் கணவனை காணாத தேவந்தி குளம் சுற்றி இறைவனை வேண்ட கண்ணகி அழைக்கும் போது பீடன்று என்று சொல்லி தலைவன் மீது கொண்டுள்ள அன்பினை கண்ணகி உறுதிப்படுத்துகின்றாள். கணவனே கண்கண்ட தெய்வம், என் கணவனை விட்டுக் கொடுக்காத கடவுளை தொழக்கூடிய பண்பெல்லாம் உயர்ந்ததாகவோ பெருமையாகவோ கொள்ள முடியாது என்பதின் அடையாளமே பீடன்று என்ற சொல் என்று சொல்லலாம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் அப்படின்னு சொல்வார் நம்முடைய வள்ளுவர். கற்பு நிலை என்று வந்தால் அதை இருகட்சிக்கும் பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்வார் பாரதியார். அப்போ செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இரும்பிழர் தலையார் என்று புலவர் ஒரு பாடக்கூடிய பாண்டிய மன்னனை பற்றி பாடும் பொழுது செயிர்தீர் கற்பின் சேயிழை கனவ என்று சொல்கின்றார். குற்றம் இல்லாத தலைக்கற்பின் மாண்பை உடைய மங்கையின் கனவனே. அப்போ அங்கு கூட ஆணுக்கான கற்பு சொல்லப்பட்டதாக தெரியப்படவில்லை. இப்படி தனி மனித ஒழுக்கத்தின் ஆழத்தை இலக்கியத்தின் வாயிலாக புரிந்து கொள்ள முடியும். வெயிலென முனியேன், பனியென மடியேன், கல்குயின்றன்ன என்னல்கூர் வழிமறை, நானலது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குறுமகள் உள்ளி. இங்கும் பாத்தீங்கன்னா அந்த தலைவியினுடைய கற்பு நெறிதான் சொல்லப்படுகின்றது. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்வாங்க. புற தூண்டுதலால் வறுமை ஏழ்மை ஆகியவை பெண்ணின் மன உறுதியான அந்த கற்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்திற்கு இடையூறாக அமைந்து விடலாம் என்று சொல்லலாம். இப்படியாக பெண்ணினுடைய கற்பு என்று பார்க்கும் பொழுது புறநானூறு சொல்லக்கூடிய கற்பு என்று ஒரு பாடலை மீண்டும் நம்மால் சொல்ல முடியும். ஔவையார் பாடிய பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று சொல்கின்றார். இன்று வரை நாம் எங்காவது ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் அந்த பழியை அந்த பெண்ணின் மீது போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பொண்ணியை அந்த நேரத்துக்கு போனா அந்த பொண்ணு என்ன ஆட போட்டிருந்தா, ஐயோ ஒரு பொண்ணு காதலிக்கிறால குடும்ப மானமே போச்சு. இப்படி பெண் பக்கமே நாம் எல்லா குற்றங்களையும் குறைகளையும் கொண்டு சென்று அடுக்கி அடுக்கி அவர்களை மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஔவையர் அன்னைக்கே பாடிட்டார், எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. முடிந்து விட்டது. ஒரு நாட்டில் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு இடத்தில் ஆடவர்கள் எப்படி ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் அந்த சமுதாயம் என்று கூறிவிடுகிறார். அப்பொழுது ஒரே ஒரு பாடல், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன் என்று சொல்வதை போல் நாம் எந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு பெண் பார் புலவர் பாடியுள்ளதை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
1: சமுதாய கருத்தையும் அப்படியே சொல்லியிருக்கீங்க, வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அடுத்தது புகழ் குறித்து புறநானூர் என்ன சொல்லுது?
0: மனிதன் இறந்து போன பின்பும் நிலைத்து நிற்பது புகழ் என்னும் பெரும் பேரது. வாழ்ந்த காலங்களில் செய்யும் நல்ல செயல்கள் நீண்ட காலம் வரை மக்கள் மனதில் நிலைக்கும் வண்ணமாக புகழோடு பேசப்படுகின்றன. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் என்பது வள்ளுவர் வாக்கு. அனைத்தும் மாய்ந்த பின்பும் நிலைத்து நிற்பது மாட்சிமைதன்மை கொண்ட புகழ் என்னும் நற்பேறு மட்டுமே. புறநானூற்றில் பொருளுக்காக மன்னனை புகழ்ந்து பாடுவது ஒரு நிலை. மன்னிடமுள்ள தவறான போக்குகளை இடித்துரைப்பது அதனால்தான் புகழ்பெற்று மன்னன் மனதில் நீங்கா இடம்பெறுவது என்பது இன்னொரு நிலை. இந்நிலையின்படி இந்நிலைகளை தாண்டி தனக்கு உதவிகள் செய்து வறுமை போக்கிய மன்னன் புகழ் பெற வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு அறிவுரை கூறுதல் என்ற நிலையும் உண்டு. இந்த மூன்றாம் நிலையே சமூக அக்கறையுடன் கூடிய தனி மனித மேம்பாட்டை உயர்த்த நினைப்பது. விழவின் கோடியர் நீர்மை போல முறை முறை ஆடுநர் கழியும் இவ்வுலகத்து கூடிய நகை புறனாக நின் சுற்றம் இசை புறனாக நீ ஓம்பிய பொருளே. பகை மன்னவர்கள் பலர் சில தொழில்கள் சிறந்தோங்கவும் வீரமும் வெற்றியும் கொண்டு வாழ்ந்த போதிலும் புகழ் என்னும் நற்பேரை பெற மன்னர்களுக்கு புலவர்களால் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாடலின் வழியாக புகழை பெற வேண்டி முதுகண்ணன் சாத்தனார் சோழன் நலங்கிள்ளிக்கு அறிவுறுத்துகின்றார். விழா காலங்களில் இரவில் நடை

0: நடைபெறும் நாடகம் காலை விடிந்தவுடன் எந்த அடையாளமும் இல்லாமல் கலைந்து விடுவதைப் போல வாழ்க்கையும் அப்படிப்பட்ட தன்மையை கொண்டது. எனவே வாழும் காலத்தில் புகழை தேட மகிழ்ச்சியோடு மக்களோடு நண்பனாக யாசிப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள் கொடுத்து உதவி செய்து பெயரை புகழோடு நிலைத்து நிற்க மன்னனுக்கு அறிவுறுத்துகின்றார். மன்னனுக்கு புகழை தேடித்தருதல் என்பது நாட்டை நிர்வகிக்கும் திறமை, நாட்டை பாதுகாத்தல், படையை பெருக்குதல், எதிரிகளை அழித்தல், அதனால் வரும் பொருட்களை இறப்போருக்கு கொடுத்து உதவுதல் போன்ற செயல்களால் புகழ் வந்து சேரும். மக்களும் மன்னனும் வீரர்களும் செழுமையோடு இருக்க உணவளிக்கும் விவசாயத்தை பெருக்குவதால் பெரும் புகழை மன்னன் பெற்றிருக்கின்றான். இரும்பொறை என்னும் சேர மன்னனை குறுங்கோழியூர் கிழார் என்னும் புலவர் வேளாண்மை தொழிலை பெருக்கி அதன் வழியாக மக்கள் உயிரையும் காத்து வீரர்களின் வலிமையை பெருக்குவதே அனைத்திற்கும் ஆதாரம். எனவே வேளாண்மையை பெருக்குக, அதுவே உனக்கு பெரும் புகழை தேடித்தரும் என்று அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பாடலையும் நாம் பார்க்க முடியும். எனவே உலகை காக்கக்கூடிய தன்மையாக, உலகில் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மையாக புகழை அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லலாம்.
1: அருமையா சொன்னீங்க. புகழ் என்றால் என்ன அப்படின்னு, நம்ம பண்டைய காலத்துல உள்ள அரசர்கள் ஒரு போரில் தோற்றுவிட்டால் அந்த தோல்வியின் அவமானம் தாங்க முடியாமல் வடக்கிருந்து உயிர் விடுவாங்க. அதே போல மார்பில் பாய்ந்த ஒரு வாள் முதுகு வழியே வந்துருச்சுன்னா அது பொறுமதுகிட்டு ஓடிட்டானோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்களோன்னு நினைச்சு அவங்க அவமானமா அதை நினைப்பாங்க. அது மாதிரி மானத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமா தமிழ் சமுதாயம் இருந்திருக்கு. மானம் எழுந்தாலே வாழ தெரியாதே அப்படின்றது கூட வந்து சமீபத்துல இந்த ஒரு பாடல்லையும் வந்து இருக்கு. அப்போ அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது புறநானூறு மானம் குறித்து என்ன சொல்லுது?
0: உயிரை விட மேன்மையாக கருதப்படுவது மானம். ஒழுக்கத்தில் சிறந்தது மானம் என்னும் தன்மான உணர்வு. தன்மான உணர்வுள்ளவன் உயிரை பொருட்படுத்த மாட்டான். உயிரை விட மானம்தான் பெரியது என்று சொல்லக்கூடிய கருத்தியலை தன்னுள் கொண்டிருந்தவன் சங்க காலத்து மனிதன். இந்த தன்மான உணர்வு தனி மனித வாழ்க்கை மேம்பாட்டில் முதன்மை படிவத்தை பெற்றிருந்தது. பண்டை தமிழரிடம் சிறந்து நின்ற பண்புகளில் மானம் போற்றும் பண்பு தலைமையிடம் வகிக்கின்றது. எத்தகைய சூழலிலும் தன்னிலையும் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழர் கோட்பாடாகும். எத்தகைய சூழலிலும் தன்னிலையில் தாழாமையும் தாழின் உயிர் வாழாமையும் மானம் என்பது தமிழ் கோட்பாடாகும். புறநானூற்றில் பகை மன்னருடன் போரிட்டு வெற்றியை கொள்ளவில்லையானால் தன்மான பிரச்சனையாக கருதினார்கள். புறமுதுகிட்டு ஓடுவதை ஏற்காத படை வீரர்கள் மானத்துடன் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். யான் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் கொள்கின்றனர். ஒல்லையூர் பூத்த பூத பாண்டியன் தான் எதிரியை வெல்லவில்லை என்றால் திறமையற்றவனை நியமித்து தவறாக ஆட்சி செய்யும் கொடுங்கோலாட்சி மன்னனாகுக என்று வஞ்சனம் கொள்கின்றார். அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக என்று குறிப்பிடுகின்றார். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போருக்கு அஞ்சாது வருகின்ற சினம் கொண்ட வேந்தர்களை தாக்கி அவர்களை அடிப்பேன், அவ்வாறு நான் செய்யவில்லையானால் என்னுடைய பாதுகாப்பில் உள்ள நாட்டு மக்களுக்கும் கொடுங்கோலன் ஆகுக என்று வஞ்சனம் செய்கின்றான். என் நிழல் வாழ்நர் செந்நிழல் காணாது கொடியன் எம் இளை என கண்ணீர் பரப்பி குடிவழி தூற்றும் கோலேன் ஆகுக என்று தன்மான உணர்வை வெளிப்படுத்துகின்றான். சோழன் நலன் கிள்ளி குறிப்பிடுகையில் என்னிடம் வந்து பணிந்து ஈக என்று சொல்லாது சென்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழுவான். நான் செய்யவில்லை என்றால், நான் இந்த போரில் வெல்லவில்லை என்றால் தூங்கும் புலியை இடறிய குருடன் போல அழிந்தொழிவான் என்று சொல்கின்றார். சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும் சோழ மன்னனுக்கும் கழுமலத்தை அடுத்த திருப்போர்புரம் என்ற இடத்தில் போர் நிகழ்ந்தது. அதில் இரும்பொறை தோற்றான். செங்கனான் இரும்பொறையை குணவாயிற்கோட்டம் என்ற இடத்தில் சிறை வைத்தான். ஒரு நாள் இரும்பொறை நீர் வேட்கையின் காரணமாக காவலரை நீர் கேட்டான். அவர்கள் காலம் தாழ்த்தி நீர் கொடுத்தார்கள். அதனை குடிக்காது அவமானத்தால் குன்றி தன் உள்ளத்தில் என்ன ஓட்டங்களை ஒரு பாட்டாக எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்தான். குழவி இறப்பினும் ஊந்தடை பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் தொடர்படு ஞமலையின் இடர்படுத்து மறி கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுக இன்றி வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவே ஈன்மரோ இவ்வுலகத்தானே என்று எழுதி வைத்துவிட்டு உயிர் துறந்ததாக புறநானூறு சான்று பகிர்கின்றது. இங்கு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டாம் என்று தன்மானம் கொண்டு இறந்துபடுகின்றான். மானம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் நெறி தனி மனிதனுடைய விழுமியத்தினுடைய உயிர் பொருள் என்று சொல்லலாம்.
1: மானம் குறித்து புறநானூறு என்ன சொல்லுச்சு அப்படின்றத ரொம்ப அருமையா ஒரு பாடல் மூலமாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அது போல கடமை, கடமையை செய்யாமல் இருப்பதும் கடமையை மீறுவதும் மிகப்பெரிய ஒரு குற்றம். அறம் எங்கெல்லாம் தவறுதோ அங்க கடமையை வந்து சரியாக செய்யாமல் இருப்பதுதான் வந்து ஒரு விஷயமா இருக்கிறது. அதுபோல இந்த கடமையை பற்றி புறநானூர் என்ன

0: சொல்லுது.
1: தனி மனித விழுமியத்தில் குறிப்பிடத்தக்கது இன்னார் இன்ன செய்வது என்ற கடமை உணர்வு. கடமை உணர்வு சமூகத்தால் திணிக்கப்படுவதாகும். ஒரு பெண்ணின் கடன் பிள்ளை பேற்றை கொடுப்பது. பெண்ணின் முழுமை தாய்மை பேற்றிலேயே கிடைக்கின்றது. தாய்மையை அடையும் போதுதான் சமூகத்தால் பெண் என்ற நிலையை தாண்டி தாய் என்ற முன்னதத்தை அடைகின்றாள். ஒரு தாயின் கடமையாக புறநானூறு குறிப்பிடும் பொழுது ஈந்து புறந்தருதல் என் தலை கடனை என்று பெண் குறிப்பிடுவதாக. சமூக தேவைக்கேற்றவாறு வளர்ந்துவிடும் பிள்ளை சான்றோன் என்ற தகுதி எப்படி அடைகின்றான் என்ற நிலையில் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த தனி மனிதனானவன் கடமைப்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக வேல்வடித்து கொடுத்தல் அவனுக்கான கொல்லருக்கு கடனே. வேல்வடிக்கும் தொழில் மட்டுமே இருந்ததா என்பதை காட்டிலும் போர் நிறைந்த சமுதாயத்தில் போர்க்கருவியின் தேவை அதிகமாக இருந்தது. வேல்வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு எப்படி கடமையாக தள்ளப்பட்டதோ அதே போன்றே ஒவ்வொரு தொழில் செய்பவருக்கும் ஒவ்வொரு கடமையானது சொல்லப்படுகின்றது. ஒரு நாட்டின் வாழ்வும் வீழ்வும் ஆட்சி திறனில் இருக்கின்றது. மக்களை காக்கும் முறை, ஆட்சி செய்யும் முறை முதலியவை அரசன் எத்தகைய தன்மை உடையவன் என்பதை காட்டிவிடும். அதனால் அரசன் சிறந்தவனாக இருந்தால் நாட்டிற்கு நலம் பயப்பதாகும். கொடைத்தன்மை மிக்கவனாக இருக்கின்ற போதும் எளியவர்களை ஆதரிக்கின்ற போதும் அரசனின் சிறப்புகள் பெரிதும் வெளிப்படுகின்றன. அரசியலை எவரும் அசட்டை செய்துவிட முடியாது, அதை மறந்துவிடவும் முடியாது. நாட்டின் உயிர் ஆட்சிதான். நாட்டுக்கு நலம் புரியும் திறமுள்ள அரசியல் வேண்டும். ஒழுங்கான ஆட்சி உள்ள நாடுதான் வளர்ச்சியில் உயர்ந்து நிற்கும். நாடு எவ்வளவு வளம் பெற்றதாக இருந்தாலும் நாட்டை நல்வழியில் நடத்தி செல்ல நல்ல தலைமை வேண்டும். சங்க காலத்திலும் அதற்கு முந்திய காலத்திலும் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையின் உச்சமாக கருதப்பட்டவன் மன்னன் என்னும் அதிகார குறியீடாகும். பலதரப்பட்ட மக்களின் பஞ்சம், பட்டினி, பசி போன்ற கொடூர உணர்விலிருந்து காப்பாற்றும் பொறுப்பு மன்னனுக்குரியதாக இருந்தது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற மோசிக்கிறாரின் பாடல் மன்னனினுடைய கடமையை வெளிப்படுத்துகின்றது. மன்னனின் உயிரையே தன் உயிராக மதிக்கும் மக்களுக்கு தன்னுடைய உயிர் என்பதை பொருட்படுத்தாமல் மக்களின் உயிரை காத்தல் அவசியம் என்பதும் அறிவுறுத்தப்படுகின்றது. இப்படியாக நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று அந்த பாடலானது பொன்முடையார் முடித்து வைப்பார். தாயினுடைய இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்று ஒவ்வொருவருக்குரிய கடமையையும் சொல்லக்கூடியதாக நம்முடைய சங்க இலக்கியம் அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு தலைவனுக்கும், ஒவ்வொரு அரசனுக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவருக்கும் அந்தந்த வயதிற்கேற்ற கடமைகள் சரியாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக நாம் புறநானூற்றை பார்க்க முடியும்.
0: ரமேஷ் சொன்னீங்க கடமை என்பதற்கு புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்ட்டு. அது போல பழிக்கு அஞ்சும் பண்பு, அது குறித்தும் புறநானூறு சொல்லியிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒழுங்கு நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டியது கடமை என்று சமூக சீர்திருத்தம் செய்ய சான்றோர்கள் தம்மையும் சீர்திருத்தம் செய்ய தவறியதில்லை. பழிக்கு அஞ்சி நானும் பண்பை போற்றி பாதுகாத்தனர். நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆள்பவர் என்று சான்றோரின் உயிர் பண்பாக நாணம் குறிப்பிடப்படுகின்றது. நாணத்திற்காக உயிரை விடுவர், உயிருக்காக நாணத்தை விட மாட்டார்கள். சான்றாண்மையின் தூண்களான ஐந்து மையப் பொருளில் சிறந்தது நாணம் என்று சொல்லக்கூடிய பழிக்கு அஞ்சும் பண்பாகும். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகுடன் பெரினும் கொள்ளல் என்று சொல்லக்கூடிய கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். பழிக்கு அஞ்சும் பண்பு நாணம். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சி அதற்காக சோம்பி இராமல் அதனை தவிர்க்க மேற்கொண்டு செய்வதில் தளர்ச்சி கொள்ளாமல் புகழ் உண்டானால் உயிரையே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார். கோடு உயர்ந்தன்ன தன் மிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே. கோப்பெருஞ்சோழன் தன் மகன்களுடன் போரிட துணிகின்றார். இதனை அறிந்த புல்லாற்று எயிற்றனார் என்னும் புலவர் தன் புதல்வருடன் போரிட்டு வெற்றி பெற்றால் நாட்டை மீண்டும் தன் புதல்வர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. தோல்வியுற்றால் சேரபாண்டியர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்ற அறிவுரையின் பேரில் தான் எடுத்த தவறான முடிவுக்காக வடக்கிருந்து உயிர் விடுகின்றான் என்பதும் புறநானூற்று செய்தி. போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல் புறப்புண்படுதல் விழுப்புண்படுதல் ஆகும். போர் நடைபெறும் களத்தில் எக்காரணம் கொண்டு புறப்புண் பட்டுவிடக் கூடாது. புறப்புண்படும் சூழல் ஏற்படுமாயின் இவ்வுலகத்தை விட்டு இறத்தலே மிகவும் சிறந்தது என்ற கருத்தில் நிலவியிருந்தது. கரிகால் பெருவளத்தானதோடு சேரமான் பெருஞ்சேரலாதன் வெண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்தில் போரிடுகின்றான். சேரமான் பெருஞ்சேரலாதன் விழுப்புண்பட்டு மார்பில் பாய்ந்த அம்பு முதுகுப்புறத்தில் தைத்து வெளிப்புறத்தே புண் ஏற்பட்டது. புறமுதுகில் புண் இருப்பதால் புறப்புண் என்று மற்றவர் பழி கூறுவார்களோ என்று பழிக்கு அஞ்சி புறப்புண்ணாணி வடக்கிருந்தோனே என்று சொல்வார்.

0: வார்கள். சோ இப்படியாக போர் அறத்தில் இரண்டு முக்கியமான செயல்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. போருக்காக பழிக்காக அஞ்சக்கூடிய செயல்களை செய்வதற்கு சான்றோர்கள் அஞ்சினார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கோ தனக்கோ புகழ் ஏற்படும் என்றால் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். சோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது பண்பட்ட ஒரு சமுதாயமாக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தானோ பொற்கால இலக்கியங்கள் என்றும் சொல்வார்கள் சங்க இலக்கியங்களை.
1: பழிக்கு அஞ்சு பண்பு பத்தி அருமையா சொன்னீங்க. நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவா கல்வியை குறித்து புறநானூறு என்ன சொல்லுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பழமை, புதுமை, உயர்வு, தாழ்வு என்ற சமுதாய அமைப்பு வேறுபட்டு கிடந்தாலும் தாழ்வையும் உயர்வாக்கும் சிறப்பை கொண்டது கல்வியாகும். நான்கு வருணம் இருப்பினும் கீழ்மகனாக போதிக்கப்படும் ஒருவன் கல்வியின் சிறப்பால் உயர்வானவனானால் அவன் செயலையே முன்னிறுத்தி மேன்மக்கள் பின்தொடர்வர். மேலும் வருணத்தால் மேலோனாக கருதப்பட்டு சமூகத்தால் உயர்வாக மதிக்கப்படும் மதிப்பை கல்வியின் காரணமாக பெற்றுவிட முடியும் என்பதை புறநானூறு விளக்குகிறது. கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று புறநானூற்றில் இடம்பெறும் கல்வியின் சிறப்பு மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது. சமுதாய புரட்சி செய்யும் மிகப்பெரிய சாதனமாக விளங்கக்கூடிய கல்வியை கற்கும் நிலையில் பெரும் பொருளை கொடுத்தும் கற்றுக் கொடுக்கும் ஆசானை வணங்கும் நிலையிலிருந்து எந்நேரத்திலும் தாழாமல் கல்வி கற்க வேண்டும் என்பதே சமுதாயத்தில் பெயர்பட்ட உயர் விழுமியமாக கருதப்பட்டது. உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கல்வி கற்கும் முறையையும் ஆசானுக்குரிய மரியாதையையும் மதிப்பையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் உயர்த்தி காட்டியுள்ளார். பின்னர் வந்த நீதி நூல்களிலும் கல்வியின் சிறப்பறிந்து கல்வி என்னும் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று வலியுறுத்தி சென்றுள்ளனர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியனும் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே புறநானூற்றின் வழியாக நாம் பண்பாட்டை தெரிந்து கொள்கிறோம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், ஒழுக்கங்களை தெரிந்து கொள்கிறோம், வாழ்வின் நிலையாமை உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனையோ விதமான ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமான ஒன்று என்பதையும் அதை எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து வைத்துள்ளது என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது.
1: அருமையா சொன்னீங்க கல்வி குறித்து புறநானூறு என்ன சொல்லுது அப்படின்ட்டு. புறநானூறு என்ற எட்டு தொகை நூலை நாம் பேச ஆரம்பிச்சோம்னா எத்தனையோ கோணங்கள்ல பேசலாம். அத்தகைய ஒரு நேரமின்மை நமக்கு இல்லாத ஒரு காரணத்தால நம்ம கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் நாம் புறநானூற்றில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். முனைவர் இரா அனுராதா அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பொன்மொழிகள் பங்கேற்றவர் முனைவர் ஈரா அனுராதா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
4: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
5: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரே.
4: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
5: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
4: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
5: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
4: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
5: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
4: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
5: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
4: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
6: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண்
7: 0444

0: 2498645 8 0442849864 5 8.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGN CHN 1.
2: நேரம் 12 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்.
3: குறளமுதம்
4: வலியறிதல் 48 அதிகாரம் 5 குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

காடு நமக்கு இயற்கை கொடுத்த கொடை. காடுகள் தான் நமக்கு மழை கிடைப்பதற்கான முழுமுதற் காரணமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்கிறதும் இந்த காடுகள் தான். மண்ணரிப்பை கட்டுப்படுத்துவதும் இந்த காடுகள் தான். காடுகள் அழிக்கப்படுவதனால கடல் மட்டம் உயர்ந்து புவி வெப்பமடையுது. காடுகளோட பரப்பளவு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது இப்பெல்லாம். இது அதிகரிக்கணும் அப்படின்னா மரங்கள் நடுறது ரொம்பவே அவசியமா இருக்கு. வனத்துறை மட்டுமே மரங்களை நட்டு காடுகளை உருவாக்க முடியாது. பொதுமக்களும் இணைஞ்சு செயல்பட்டாதான் இது சாத்தியமாகும். மரம் நட்டு காடுகள் வளர்க்கறது அப்படிங்கறது ஒரு மக்கள் இயக்கமா செயல்படுத்தப்பட வேணும். இந்த சூழ்நிலையில தான் பழமையான பாரம்பரியமான விதை பந்துகள் வீசக்கூடிய முறைய நாடு பின்பற்ற வேண்டிய நிலை உருவாகி இருக்கு. மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறத விட மிக எளிமையானது விதைப்பந்து வீசுறது. இந்த விதைப்பந்துகளை பாதுகாக்கிறது இயற்கையே பாத்துக்கும். இந்த முறைய எல்லா பொதுமக்களும் அறிஞ்சிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம இழந்து விட்ட இயற்கைய சுழற்சி முறையில மீட்டெடுக்க வேணும் அப்படின்னா இந்த பாரம்பரிய முறையான விதைப்பந்து வீசும் முறைதான் தீர்வா இருக்கும். இந்த விதைப்பந்துகளை தயாரிக்கிறது சுலபமான ஒண்ணு. இதுக்கு தேவையானது வளமான மண், மாட்டு சாணம், இது கூட விதை. விதைய வச்சு உருண்டையா பந்து மாதிரி உருட்டணும். இந்த உருண்டைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போற போக்குல தரிசு நிலங்கள், மலையடிவாரம், சாலையோரம், ஆற்றங்கரை இந்த மாதிரி பகுதிகளில் வீசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். கடுமையான வறட்சியா இருந்தாலும் அதிகமான மழை பொழிவு ஏற்பட்டாலும் அதையும் தாங்கிக்கிட்டு விதைப்பந்துகள் முளைக்கும். விதைப்பந்துகள்ல இருக்கக்கூடிய சாணம் ரொம்ப சிறந்த இயற்கை உரமா செயல்பட்டு விதைகளுக்கு நோய் தாக்கமும் ஏற்படாம பாதுகாக்குது. மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சு குறிப்பிட்ட ஆண்டு வரைக்கும் வளர்க்கறதுக்கு ஆகக்கூடிய செலவை விட விதைப்பந்து வீசுவதற்கு ஆகக்கூடிய செலவு ரொம்ப கொஞ்சம்தான். அது மட்டும் இல்லாம மரக்கன்றுக்கு டெய்லி தண்ணி ஊத்தணும். ஆனா விதைப்பந்துகளுக்கு மழை பெய்யும் போது கிடைக்கக்கூடிய தண்ணியே போதுமானது. நாம அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய விதைகளை சேகரிச்சு வச்சு அதுலேயே விதைப்பந்துகளை தயாரிக்கலாம். புளி, வேம்பு, புங்கன் இந்த மாதிரி பழங்களுடைய விதைகள் விதைப்பந்துக்கு ரொம்ப ஏற்ற ஒன்றா இருக்கும். நம்மளோட நண்பர்கள், உறவினர்கள் அவர்களுடைய பிறந்த நாள் இது மாதிரி மகிழ்ச்சிகரமான நாட்கள்ல அவங்களுக்கு விதை பந்துகளை நாம பரிசா கொடுக்கலாம். இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு முழுமையா கொடுக்க வேண்டியது நம்மளுடைய

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலில், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்டு மகிழலாம். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூங்கொடி என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

திருவிடைமருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் ஒலிக்கும் சங்கீத சாரலில் அடுத்து குனித்த புருவமும் எனத் தொடங்கும் அப்பர் திருவிருத்தம், தொடர்ந்து கொன்று செய்த எனத் தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

நேரம் 12:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் திருவிடை மருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கூனர் திங்கள் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

0: அப்பர் தேவாரத்தோடு நிறைவு பெறுகிறது. திருவிடைமருதூர் எஸ் சம்பந்த தேசிகர் பாடிய பன்னிசை பாடல்கள் ஒலிபரப்பான சங்கீத சாரல். என் சி மாதவ் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக

0: ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை இன்று தொடங்கியதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாத்ரீகர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையை கடைபிடிப்பது, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றுவது, போக்குவரத்து செலவில் 10% பயணம் மேற்கொள்ளும் இடங்களில் செலவிடுவது, அன்னையின் பெயரில் மரக்கன்று நடுவது, தேசத்திற்கு முன்னுரிமை அளிப்பது ஆகிய 5 உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வளர்ச்சியடையவும் புனித யாத்ரீகர்களின் பாதுகாப்பிற்காகவும் பாபா அமர்நாத்திடம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வழங்கி வரும் இந்திய ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, எல்லை பாதுகாப்பு படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மருத்துவர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த யாத்திரையில் 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகையில் உள்ள பனி லிங்கத்தை யாத்ரீகர்கள் வழிபட உள்ளனர். ரக்ஷா பந்தன் பண்டிகையான அடுத்த மாதம் 28ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைய உள்ளது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் நகரில் இருநாட்டு தொழிலதிபர்களிடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், இரு நாடுகளும் இணைந்து புதுமையான திட்டங்களுடன் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாடு, விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், உலக அரசியல் நிகழ்வுகள், எரிசக்தி பகிர்வு உள்ளிட்டவை உலக அரசியலில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இந்தியா முனைப்பான நடவடிக்கையை எடுத்து வருவதாக கூறிய அமைச்சர், பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டு வருவதில் ஒட்டுமொத்த உலகிற்கும் இந்தியாவும் பிரான்ஸும் வலுவான நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், மின்னணு கட்டமைப்பு மற்றும் அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்பத்தை வழங்குவதிலும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்த அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பசுமை ஹைட்ரஜன், மின்கலம் தயாரிப்பு, காற்றாலை மின்சக்தி திட்டங்கள் ஆகியவற்றில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார். 2030ஆம் ஆண்டுக்குள் 500 GW கரிமம் சாரா மின் உற்பத்திக்கான இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. இந்த உச்சி மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சியும் புதுதில்லியில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த மாநாட்டின் போது இந்தோ பசிபிக் மண்டல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை திருமதி சனே தகாய்ச்சி மேற்கொண்டதாக ஜப்பான் டைம்ஸ் நாளேடு தெரிவித்துள்ளது. எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அந்த நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இந்தோ பசிபிக் மண்டல பொருளாதாரத்தில் சீனாவின் தலையீடு உள்ளபோதிலும் அப்பகுதியில் தாராள பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசித்ததை கியோடோ நாளேடு வரவேற்றுள்ளது. இதனிடையே தமது இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ஜப்பான் பிரதமர் திருமதி சனே தகாய்ச்சி இன்று ஜப்பான் புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணி என் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ நிவாரண உதவிகளை வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்குள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா சார்பில் அளிக்கப்பட்டு வரும் மனிதாபிமான அடிப்படையிலான நிவாரண உதவிகள் முறையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் உடனுக்குடன் கிடைத்து வருவதாகவும், சேவையும் தரமாக உள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் அமிஸ்தா திட்டப் பணிகளை அந்நாட்டு மக்கள் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்கான மை பாரத் மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. இம்மாநாட்டில் உரையாற்றிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். தொழில் நிறுவனங்களையும் மை பாரத் இயக்கத்தையும் இணைப்பதன் மூலம் இளைஞர்களின் ஆற்றலை நாட்டின் மேம்பாட்டுக்கான இலக்குகளை அடைவதற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாநாட்டில் அசோச்சம், ஃபிக்கி, கெய்ட் மற்றும் சிஐஐ ஆகிய தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் பங்கேற்றுள்ளன. தொழில் நிறுவனங்களை மை பாரத் கட்டமைப்பில் கொண்டுவரும் முயற்சியாக இம்மாநாடு நடைபெறுகிறது. 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிலரங்கு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகல் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தில் நிதிக்குழுவின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்தும் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் தற்போதைய உயர்தலைவர் திரு மொஜ்தபா கமேனி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மொஜ்தபா கமேனியின் பிரதிநிதி திரு அயத்துல்லா ஹக்கீம் வெளியிட்டுள்ள செய்தியில், பாதுகாப்பு காரணங்களுக்காக உயர்தலைவர் இதில் பங்கேற்கவில்லை என்றும், பொது வழியில் அவர் தோன்றுவது பாதுகாப்பானதாக இல்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்க அதிபர் இஸ்ரோலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 7-5 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் மடலேனா, சுவிட்சர்லாந்தின் மிரோஸ்லோவா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 366 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல், ஸ்பெயின் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. போர்ச்சுகல் 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும், ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவையும் வென்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமர்நாத் புனித யாத்திரை நாட்டின் கலாச்சார ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பிரான்ஸ் இடையேயான நட்புறவு வலுவுடன் இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் 16வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஜப்பான் நாளேடுகள் பாராட்டியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா நாட்டிற்கு ஆபரேஷன் அமிஸ்தா திட்டத்தின் கீழ் இந்தியா தொடர்ந்து உதவிகளை அளித்து வருகிறது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பனிரெண்டு மணி 12:50 நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT.

0: யாற்றி
1: வகுப்பறையாகும்.
0: உங்கள் வரவேற்பறை
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1 இலினி
3: 1, 2, 3
2: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: முத்தனே வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: அழடே வா தம்பி வா, வணக்கம். கொஞ்சம் டீ சாப்பிடு.
0: குடுங்க ஒரு கப்பு, குடிச்சிட்டு பேசுவோம்.
1: ஆமா, என்ன காலையிலயே?
0: அதாவதுன்னு உங்களை பாத்துட்டு போனாலே போற காரியம் ஜெயம் ஆயிடுதுன்னு. ஓசியில டீ குடிக்க என்ன மாதிரி எல்லாம் விட்டு போட வேண்டியதா இருக்கு. அது சரிண்ணே, என்ன காலங்காத்தாலேயே பரபரப்பா கையில பையோட வெளியில கிளம்புற மாதிரி இருக்க.
1: அதுவா தம்பி, ரசாயன கலப்பு இல்லாத காய்கறி வாங்க போறேன், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்.
0: நல்லதுண்ணே, அதுக்கு எதுக்கு நெகிழி பைய கையில எடுத்துட்டு போறீங்க?
1: காய்கறி வாங்கிட்டு அது என்ன தலையில எடுத்து வர முடியும்?
0: ஏனே, அதுக்கு துணிப்பை எடுத்துக்கிட்டு போலாம்ல.
1: துணிப்பை எடுத்துட்டு போனா என் கௌரவம் என்ன ஆகுறது?
0: கௌரவம் அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒன்னு இருக்குதோ? கௌரவம் அப்படிங்கறது நீங்க மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, சூழலை கெடுக்காம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறதுல இருக்குது. அதை விட்டு எடுங்க துணிப்பையா, கிளம்புங்க.
2: என்னடா லுக்கு போறா.

காவிரிக்கரையின் கானம் பாடும் வானம் பாடி. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மனம் வருட வருகிறது மதுரகீதம்.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் மதுர கீதமாய். வைர நெஞ்சம் திரைப்படத்திலிருந்து இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாபா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா அவர்களின் விருப்ப பாடல்

நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் எங்க பாப்பா திரைப்படத்திலிருந்து சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம், குபேந்திரன், திருமலிசை, கஸ்தூரி, அருணா சேகர், வெண்கரும்பூர் நேரு விருப்பத்தில். இப்பாடல் இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் பி எஸ் சுசிலா பாடிய பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

கருப்பு வெள்ளை காலத்தை கானங்களால் நினைவூட்டுகின்றது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸில் மதுரகீதம். அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து அழகிய தமிழ் மகள்.

நினைவுகளோடு உறவாடும் இனிய கானங்கள் இசைந்தாடுகின்றது. திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதமாக. மதுரகீதம் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற படம் அவன்தான் மனிதன். இதுல சிவாஜி கணேசன், மஞ்சுளா, ஜெயலலிதா, முத்துராமன், சோ இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு, இந்த திரைப்பட தயாரிப்பாளர் நூர் வந்து ஒரு கதையை ஜி பாலசுப்ரமணியம் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாரு. அந்த படத்துல சிவாஜியை நடிக்க வைக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அந்த கதை பிடிக்காததுனால

சிவாஜி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் இந்த கதையை கஸ்தூரி நிவாசா அப்படிங்கிற பெயரில் கன்னடத்தில் திரைப்படமாக தயாரிச்சிருக்கிறாங்க. அதில் பிரதான வேடத்தில் ராஜ்குமார் நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு கன்னடத்தில். அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன் தமிழில் தயாரிக்கிற உரிமையை 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வாணி ஜெயராம் குரலில் மதுர கீதமாக

நேரம் 1:30 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலை விரசிகள். நேயர்கள் அடுத்து கேட்கவிருக்கும் பாடல் தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா, பி.சுசீலா பாடிய பாடல்.

நேயர்களே, திருச்சி வானொலி 2:15 வேளாண் அரங்கம். தென்னைக்குள் பல உயிர் சாகுபடி. உரை வழங்குகிறார் பொள்ளாச்சி இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவர்கள். தொடர்ந்து 2:30 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்களின் அனுபவங்கள்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் கடந்த கால நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் கானங்களின் அணிவகுப்பு இது. மதுரகீதம். நிகழ்ச்சியின் நிறைவாக நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: திருச்சி வானொலி நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்கும் நேயர்களே,
1: நிறையோ குறையோ வாழ்த்தோ வழிகாட்டுதலோ
0: நிகழ்ச்சிகளை பற்றி உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
1: நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 முகவரிக்கு எழுதி அனுப்புங்க.
0: மின்னஞ்சலுக்கு @gmail.com.
1: நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் குரல் எங்கள் குரலில்.
0: தினமும் பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரலில்.
1: பண்பலை 102.1.
0: நேர்களுக்காக நேர்களால்.
2: திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் காற்றலைகளில் விருந்தளித்து சென்ற மதுர கீதம் மீண்டும் நாளை பகல் 1 மணிக்கு உலாவரும். இணைந்திருங்கள் உறவுகளே. எங்களோடு வர இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு திறன் வளர்ச்சி மற்றும் நீடித்த நிலைத்தன்மைக்கான அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கு வழிகோலும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் வர்த்தக வட்டமேஜை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வேகமான மாற்றங்களை உலகளாவிய பொருளாதாரம் சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களும் முதலீட்டாளர்களும் இந்தியாவுடன் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரத பாதையில்

0: செயலாற்ற அவர் அழைப்பு விடுத்தார். மின்னணு பொருளாதாரத்தின் முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், சர்வதேச டிஜிட்டல் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்களிப்பு பாதி அளவிற்கு உள்ளதாக எடுத்துரைத்தார். வங்கி வாய்ப்புகள், நிதி மேலாண்மை, குத்தகை, சர்வதேச திறன் மேம்பாட்டு மையங்கள், மறு காப்பீடு, நிலையான நிதி வளர்ச்சி போன்றவற்றில் சர்வதேச நிதி சேவைகள் ஆணையம் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வருடாந்திர அமர்நாத் யாத்திரை ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் மற்றும் பல்தால் வழித்தடங்களில் இன்று காலை தொடங்கியது. 57 நாட்கள் நடைபெறும் இந்த புனித யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். 3,888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் பனிலிங்க குகைக்கு பக்தர்கள் ஆண்டுதோறும் பயணித்து பனி வடிவிலான சிவலிங்கத்தை தரிசித்து வருவது வழக்கமாகும். அடுத்த மாதம் 28 தேதி வரை அமர்நாத் யாத்திரை நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் யாத்ரீகர்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முன்னணி தொழிற்சாலைகளையும் கூட்டமைப்புகளையும் மை பாரத் தளத்துடன் இணைத்து திறன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்வதே அரசின் நோக்கம் என்று மத்திய இளைஞர் விவகாரத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் மை பாரத் சார்ந்த தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், இதன் மூலம் நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் கிராமங்கள் தோறும் திறன் வளர்ச்சி, தொழில் பயிற்றுவித்தல், பரீட்சார்த்த முயற்சிகள், தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு வழிகோலப்படும் என்றார். இளையோர் தொழிற் கூட்டமைப்புடனும் தொழிற்சாலைகளுடனும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை அமைச்சகம் ஆய்வு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் இளையோருக்கான தொழில் வாய்ப்புகள் அதிகரிப்பதோடு அவர்களிடமிருந்து தேச கட்டமைப்பிற்கான பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட்டு ஆளுமை உறுதி செய்யப்படும் என்றார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான தாவேக்கு அரசின் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் துறை ரீதியான ஆலோசனைகளை முதலமைச்சர் நேற்று தொடங்கினார். முதற்கட்டமாக கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை சார்ந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் உயர் அதிகாரிகளுடன் பட்ஜெட் சார்ந்த அம்சங்கள் குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடினார். வரும் 22 தேதி வரை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக விடுதிகளில் மாணாக்கரின் தேவைகளை அரசு முன்னுரிமையுடன் நிறைவேற்றும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மாநிலம் முழுவதும் சமூக விடுதிகளில் உணவின் தரம், படிப்பதற்கான சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார்.
1: தமிழகத்தில் உள்ள சமூக நீதி விடுதியின் மாவட்டந்தோறும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சமூக விடுதி மாணவர் விடுதியில வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சேன். மாணவர்கள் கலந்துரையாடல் செய்து அவங்களுடைய நிறை குறைகளை வந்து கேட்டிருந்தேன். படிச்சு நல்லபடியா வெளியே வரணும், அதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லபடியா இருக்குதா என்பதை வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். தேவையான வசதிகள் இருக்குது, எங்களுக்கு உண்டான படிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை மாணாக்கர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தஞ்சாவூரில் இன்று வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலைச் சேர்ந்த மாணவி மெர்லினும் ஈரோடு மாணவர் மாதவராஜனும் தலா 200 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பகிர்ந்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் வேளாண் துறையில் 14 பாடப்பிரிவுகளில் சேர்க்கைக்காக மொத்தம் 26,709 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 24,435 மாணாக்கர் தகுதி பெற்றுள்ளனர். தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை கோவில் திருப்பணிகளில் முறைகேடு, வேலை வாய்ப்பிற்கு லஞ்சம் போன்ற குற்றங்கள் குறித்து மினிஸ்டர் _hrce@tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். இப்புகார்கள் மீது நேரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லாமல் நம் மாநிலத்திலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனை

0: கூட்டத்தில் பேசிய அவர், தொழில்துறையினருக்கான அடிப்படை தேவைகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். மதுரையில் எரிசக்தித்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி விஸ்வநாதன் தலைமையில் இன்று மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவர் திரு சு வெங்கடேசன் இதில் பங்கேற்றார். மதுரை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டுறவு வாரவிழாவையொட்டி மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். அவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து ஆத்தூர் பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஆத்தூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் வரும் ஆகஸ்ட் 10 தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் கணைய நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் வருகின்ற ஆகஸ்ட் 10 தேதி வரை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். விவசாயிகள் தங்களது பசுக்கள், எருமைகள் மற்றும் 4 மாதத்திற்கு மேற்பட்ட இளங்கன்றுகளுக்கு இந்த தடுப்பூசியை தவறாமல் செலுத்தி தங்கள் கால்நடையை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகளில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை தமிழ்நாட்டிலேயே மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய நீர்த்தேக்கமாக விளங்குகிறது. தற்போது அணையின் மதகுகள் பகுதியில் பராமரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு எந்த நேரமும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதகுகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக பவானிசாகர் அணை பிரிவு நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டிலிருந்து பி.சி.
0: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் நாகநாத சுவாமி திருக்கோவிலின் தெற்கு வீதியில் பூமிக்கடியிலிருந்து பழமை வாய்ந்த 9 சுவாமி சிலைகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நேற்று நள்ளிரவு துவங்கி இன்று அதிகாலை வரை பொக்கலின் இயந்திரங்கள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த சிலைகள் அனைத்தும் மன்னார்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: ருமேனியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த், ராம்குமார் ராமநாதன் இணை ஆஸ்திரியா, செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இணைந்து செயலாற்ற பிரான்ஸ் நாட்டின் வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் ஊரக வளர்ச்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் இளங்கலை வேளாண் பாடப்பிரிவில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழக திருக்கோவில்களில் முறைகேடுகள் தொடர்பாக ஆதாரத்துடன் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேயே தொழில் புரிவதற்கான நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நாம் இணைந்திருக்கிறோம் FM Rainbow 102.1.

ஏஆர் ரஹ்மான் இசையில் காற்று வெளியீடை படப்பாடல் ஒலித்தது. இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ணக்கோலங்கள், பொன் மாலை 5 மணிக்கு இடைக்கால கீதங்களோடு. சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: East Madhya Pradesh, Uttar Pradesh and Vidarbha. More from our correspondent.
1: According to IMD, heavy to very heavy rainfall is expected over Uttar Pradesh, Bihar, Andhra Pradesh, Gangetic West Bengal, Karnataka, Jammu and Kashmir, Ladakh, Tamil Nadu, Puducherry, Karaikal, Telangana and northeastern parts of the country till tomorrow. Similar conditions will also prevail over Chhattisgarh, coastal Karnataka, East Madhya Pradesh, East Rajasthan, Himachal Pradesh, Keralam, Mahi, Uttarakhand and Vidarbha for the day. The weather agency noted that thunderstorms accompanied by lightning and gusty winds is likely to prevail over Delhi, Haryana, Punjab, Chandigarh, Rajasthan, Andaman and Nicobar Islands, Gujarat and Jharkhand till tomorrow. Meanwhile, the Met Department has said that Arunachal Pradesh, Assam and Meghalaya will experience hot and humid conditions till Monday. With Soumya Sharan, this is Vishnu PS for Akashwani News, Delhi.
0: Heavy rain continued in several parts of Maharashtra today, while Mumbai witnessed rain for the fourth consecutive day. The Indian Meteorological Department has issued an orange alert for Mumbai for the next 3 days, with more than 150 millimetres of rainfall recorded in parts of the city during the last 24 hours. The Brihan Mumbai Municipal Corporation has kept its emergency teams on alert.
2: With continuous downpour in the metro city, waterlogging was reported from low-lying areas. Central and harbour railway services were delayed by 10 to 15 minutes. Western railway services remained normal. Heavy rain also continued in the Konkan region. In Ratnagiri district, an average of 69 mm rainfall was recorded during the last 24 hours. Water levels in major rivers have risen and the Jagburi River in Kher Taluka in Ratnagiri district has reached 4.9 meters, close to its warning level of 5 meters. Authorities are monitoring the situation. Meanwhile, as a precaution during the active monsoon season, the 5 battalion of the National Disaster Response Force has pre-positioned rescue teams across vulnerable districts in Maharashtra and Goa. Teams equipped with flood rescue equipment and trained personnel have been deployed to ensure a quick response to any rain-related emergencies. With Nivedita's report, Anuja Kumar, AIR News.
0: In the FIFA World Cup, Switzerland defeated Algeria 2-0 to reach the round of 16 in Vancouver, Canada. Switzerland will face either Colombia or Ghana on Tuesday at the same venue, aiming to reach the quarterfinals for the fourth time in their history. In another match, Spain defeated Austria 3-0 in the round of 32 at Los Angeles Stadium in Inglewood, California, to book a place in the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi describes Amarnath Yatra as eternal chapter in spiritual tradition and cultural unity of the country, extends greetings to devotees. Finance Minister Nirmala Sitharaman invites French investors to partner with India's journey towards Vikasit Bharat 2047, calls for strengthening India-France strategic partnership. Two-day orientation program for newly elected members of Legislative Assembly begins in West Bengal. India steps up humanitarian assistance to earthquake-hit Venezuela under Operation Amistad. Nearly 2,600 people died, thousands still missing. IMD issues red alert for heavy to very heavy rainfall over Gujarat, Goa, Madhya Maharashtra, Odisha and parts of Madhya Pradesh till tomorrow. And with that, we end the midday news.
3: நேரம் பிற்பகல் 2:15. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வேளாண் அரங்கம். மண்ணை வளமாக்கும் மரங்கள், மரங்களை வளமாக்கும் மனிதர்கள், இந்த இணைப்பில்தான் உணவின் எதிர்காலம் உருவாகிறது. அந்த அடிப்படையில் பல பயிர் சாகுபடியில் மண்வளத்தை உயர்த்தியதால் உலக அளவில் விருது பெற்ற பொள்ளாச்சியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வீட்டி வள்ளுவன் அவர்கள் அண்மையில் தென்னையில் பல பயிர் சாகுபடி அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது,
5: உங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். 2009 தட்டு தடுமாறி தென்னை விவசாயம், இப்போ தென்னை விவசாயம் பத்தி தெரியும். கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில 2009 இதுக்கு ஏதாவது விடை இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஈஷா காவேரி கூக்குரல் மண் காப்போம் இயக்கத்திலிருந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. 2009 இன்னைக்கு 17 ஆயிருக்கு, எல்லாம் கைட் பண்ணிருக்காங்க. காரணம் மண்ணு தான் அப்படிங்கறது அந்த விஞ்ஞானம் எனக்கு தெரியாது. ஏதோ வெள்ளையா போட்டோம்னா அது காய்க்குது, அது அதிகமா காய்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும், அதுக்கு தெரிஞ்சதே ஒழிய மண் வளமாகணும் அப்படிங்கிறது.

தெரியல. அந்த மண் வளத்தை வந்து எப்படி அதிகம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அதை ஸ்பீடா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த விஞ்ஞானத்தை கொடுத்து 2009 இருந்து டிராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் அதை அறிமுகப்படுத்தி இப்ப வந்து ஒரு உங்க முன்னாடி நான் ஒரு விவசாயி. இந்த பூமி வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க, நம்மாழ்வாரையா, பாலேக்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட ரொம்ப வருஷமா ஃபேமிலியோட இருந்தவங்க தான் வாலண்டியர்ஸா இருக்காங்க. அந்த மூலமா தான் இந்த ஒரு அறிவு வந்து விவசாயிகளுக்கு போயிட்டு இருக்குது. தென்னை வந்து வெறும் மோனோ கல்ச்சரா இருந்தது, ஒவ்வொரு பயிர் சாகுபடி முறை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்திலுமே நம்ம ஒவ்வொரு பயிர் சாகுபடி முறை பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஒரு 60-70 வருஷமா எந்த சூழ்நிலையில வந்து நம்ம இதை வந்து மாத்தணும், அந்த ஒவ்வொரு பயிர் சாகுபடி முறைக்கு வந்ததுல இருந்து தான் இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயிரவே நம்பி இருக்கிறோம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஒரு மாடு வதச்சாலும் ஒரு மாடு கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோனோ கல்ச்சர் வந்து அந்த தென்னை பயிரா இருந்ததை வந்து எனக்கு நஷ்டமா தான் இருந்தது. அதுக்குள்ள மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயர்ங்கிறது காமன், அதுல வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப புதுசா வந்திருக்குது. எதனால அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை ஆயிடுச்சு, எல்நினோ, பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து நாம உருவாக்குனதுதான். அது கூட வந்து மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கறது வந்து ஈஷா சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ண முடியும் உண்மையிலேயே எனக்கு 2009 நம்பிக்கை இல்லாம தான் ஆரம்பிச்சேனுங்க. இந்த மல்டி கிராப் மல்டி டயர்ல வந்து உள்ள தென்னைக்குள்ள 14 வகையான பயிர்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தென்னை வந்து பிரதான பயிர், ஜாதிக்காய், மிளகு, டிம்பர் வேல்யூஸ், டிம்பர் வேல்யூல வந்து மகாகனி, காயா, ஈட்டி, செஞ்சந்தனம், பனானால 7 வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. கருகாப்பிள்ளை, மஞ்சள், சேனக்கிழங்கு, பாக்கு, ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸ், இந்த மாதிரி வந்து 14 வகையான பயிர்கள் வந்து இந்த 4 தென்னைக்கு நடுவுல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேன் ஆஃபி இருக்குது. கருகாப்பிள்ளைனா அதுக்கு ஒரு கேன் ஆஃபி, மஞ்சள் ஒரு கேன் ஆஃபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேன் ஆஃபி. இது எவ்வளவு டயாமீட்டர்னு பார்க்க வேண்டியதில்லை. சும்மா நாம் ஒரு கைநாட்டு விவசாயம் நாம் என்ன பார்க்க முடியும்னா, மேலிருந்து சூரிய வெளிச்சம் அடிக்குது. ஏன்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அந்த நிழலுக்கு என்ன வரும் போது சூஸ் பண்றதா நம்மளோட ஒர்க். அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நாம் உருவாக்கிட்டோம்னா 14 பயிர் இல்லை, அதுக்கு மேலேயும் நாம் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஈஷா உருவாக்குனதா வந்து அந்த 5i கான்செப்ட்னு சொல்லுவாங்க. 5i அப்படிங்கிறதுல முதல் ஐ வந்து இன்வெஸ்டிகேஷன், ஒரு மண்ணை வந்து பரிசோதனை நாம் பண்ணணும். என்னென்னமோ சோதனைகள் பண்ணியிருக்கோம், ஒரு விளைவு கிடைச்சிருக்கு நமக்கு, அந்த மண்ணை பரிசோதனை பண்ணணும். அதிலிருந்து போன தண்ணி தான் நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி, அதையும் பரிசோதனை பண்ணணும். நம்மளோட லேண்டை வந்து ஒரு சர்வே பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஐ. ரெண்டாவது, இதுக்கு தேவையான இரிகேஷன் அமைப்பு. ஒவ்வொரு தென்னைக்கும் வந்து ஒரு 150 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 4 தண்ணிக்கு 600 லிட்டர் நாம் தண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் இதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கிராப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டியதா இருக்குது. அதுக்குண்டான இரிகேஷன் சிஸ்டம் தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். குறைந்த அளவு தண்ணீர்ல அதிகமான கிராப் கொண்டு வர முடியும். எதனால குறைந்த அளவு தண்ணீர்னா, எப்பயுமே நமக்கு வந்து கிணத்துல தண்ணி இருக்கிறது இல்லை. ஒரு தடவை அதிகமா இருக்கும், ஒரு தடவை கம்மியா இருக்கும், இல்லைன்னா தண்ணி இல்லாம போயிடும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும். அது இரிகேஷன், அது வந்து ட்ரிப் இரிகேஷன். அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 25 points மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மெயின் கிராப் வந்து கோகனட் போக 21 பாயிண்ட்ல வந்து தண்ணி விழுகும். அந்த தண்ணி விழுகிறது வந்து கேபிலரி ரியாக்ஷன் மூலமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுல வந்து ஏதாவது ஒரு பயிர்கள் நாம் வந்து பண்ணிக்க முடியுங்கிறத நாம் மேற் சொன்ன 14 வகையான பயிர்கள். இந்த இரிகேஷன் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு இன்டர் கிராப் வந்து நாம் பண்ண முடியும். இந்த இன்டர் கிராப் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தபடி மாறும். என்னோட ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தோட்டத்தில் வந்து இல்லை. ஏன்னா அதே மாதிரி அதுங்க பண்ண முடியல. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்தபடியும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடியும் அங்கே டிசைனே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இந்த டிசைன் மாறுது, ஆனால் கான்செப்ட் மாறாது. அந்த 5i கான்செப்ட்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க ஒரே கான்செப்ட் தான். அந்த அடிப்படையில் வந்து இன்டர் கிராப்பை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். 14 வகை பயிர்கள், இவ்வளவு கிராப் பண்ணுறோம், ஆனால் மினிமம் வாட்டர் எப்படி அப்படின்னா, இப்போ 25 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 8 லிட்டர்ஸ் பர் அவர், 25 × 8 = 200 லிட்டர். ஸோ 2 மணி நேரம் கொடுத்தோம்னா 400 லிட்டர் தான் ஆச்சு. 4 தண்ணிக்கு 600 லிட்டர் கொடுக்குறோம், 2 மணி நேரம் கொடுத்தோம்னாலும் 200 லிட்டர் மீதி ஆகுது. இது படிப்படியாக வந்து நாளாக வாரத்துக்கு ஒரு தண்ணி, மாசத்துக்கு ஒரு தண்ணி, அந்த மாதிரி கம்மியாகி வரும். அப்படின்னா டோட்டல் வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து கம்மியாகி போயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப இன்னைக்கு அடிப்படை தேவையா இருக்கு. அந்த இன்டர் கிராப் இரிகேஷன் இது ரெண்டையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இன்புட். இதுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். எப்படி இவ்வளவு கிராப்புக்கு வந்து அங்கே வேர் பகுதியிலேயே நம்ம கொடுக்க முடியுமா, களை எடுத்து கொடுக்க முடியுமா, இல்லை மம்முட்டி
சந்தையில் வெட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தை வந்து ஈஷா மண்கப்பம் கொடுத்தாங்க. இன்புட்டு அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுதுங்க, மூட்டை மூட்டையாக வாங்கணும், அங்கங்கே அடுக்கி வச்சிருக்கோன்னு, அதுக்கு பத்தால் வேணும், இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற நாட்டு மாடு வச்சே பண்ணிக்க முடியும். அந்த நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கிற சாண மூத்திரத்தை அதை கரைச்சு 100-120 லிட்டர் மைக்ரான்ஸில் இருக்கிறதுல வடிகட்டி, வடிகட்டினா ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து நம்ம எப்பயுமே கொடுக்குற

அந்த இரிகேஷன்ல வந்து அது வெஞ்சூரி மூலமா நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படின்னா எங்க இடுபொருள் கொடுக்கிறோம், அந்த 25 பாயிண்ட்லயுமே இடுபொருள் வந்து விழுகும். அப்படின்னா எங்க எல்லாம் இடுபொருள் விழுகுது அப்படின்னா காடகமாவே இடுபொருள் விழுகுது. வேற எங்க போகுது அங்க எல்லாமே ஏதோ ஒரு வகை சத்து இருக்கும். அது சத்து தான் வந்து மாட்டு சாணன் மூத்திரமால கிடைக்கிற சத்துக்கள். இந்த சத்துக்கள் தொடர்ந்து வந்து இந்த மண்ணில் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மண்ணில் வந்து அடிப்படையான விஷயமே வந்து மைக்ரோப்ஸ். நாம் யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னா மரத்துக்கு கிடையாது, மரத்தில் இருக்கிற வேர்களுக்கு தான் கொடுக்குறோம். அந்த மைக்ரோப்ஸ் சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னா இந்த மாடின் மூலமாக கிடைக்கிறது வந்து பிரமாதமான ஒரு சத்தான ஒரு தேவையான சாப்பாடாக கிடைக்குது. தொடர்ந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வேணும். எப்படி நமக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு வீடு இருக்குதோ அது மாதிரி அதுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். அந்த ஷெல்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா 14 வகையான பயிர்கள் இருந்து வர்ற கழிவுகளை வந்து அது ஒரு மூடாக்கு அமைப்பை வந்து நாம் உருவாக்குற மண்ணில். அந்த மூடாக்கு அமைப்பு எப்படி பயன்படுதுன்னா இந்த மாதிரி இருக்கிற மைக்ரோப்ஸ் பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மூடாக்கு அமைப்பு வந்து தொடர்ந்து வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாம இந்த மரப்பயிர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இலை உதிர்க்குது. இந்த மாதிரி இலை உதிரும் போது என்ன ஆகுதுன்னா மண்ணிலோட மேற்பரப்புல ஒரு போர்வை மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. தொடர்ந்து இலைதலைகள் மேல விழுகும் போது ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து இலைதலைகள் விழுகுது. அந்த மாதிரி விழுகும் போது வாட்டர் எவாப்பரேஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாகவே வெயில் அடித்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி அந்த சாயில் மாய்ச்சருங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மூடாக்க அமைப்பு முக்கியம். இவ்வளவும் நடக்கும்போது மறுபடியும் நம்ம தொடர்ந்து அந்த டிப்ரியேஷனில் இந்த மாட்டு சாணம் மூத்திரம் அப்படிங்கிற தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பேரலெல்லாம் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. மூடாப்பு அமைப்பிலிருந்து மக்கு உருவாகுது. அந்த மக்கு உருவாகிறது மைக்ரோப்ஸ் பாதுகாத்துக்குது. அதனால் வந்து மண் வளம் கிராஜுவல் அதிகமாகுது. இந்த மாதிரி மண் வளம் வந்து என்னோட இதில் 0.5 இருந்தது, படிப்படியாக அதிகமாகி ஒரு 7வது வருடத்தில் வந்து 1.56 அந்த மாதிரி அதிகமாயிருச்சு. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடுபொருள் தேடி இருக்கிற இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகுது. இந்த சென்னையில் வந்து காப்பு அதிகமாச்சு, காய் வெயிட் அதிகமாச்சு. இது இல்லாமல் வாழையில் ஃபஸ்ட் இயரே இன்கம் வந்துச்சு, பெப்பரில் இன்கம் வந்துச்சு, ஜாதிக்காயில் வருது, கருகாப்பிலை, மஞ்சள், இந்த எல்லா பயிர்லேருந்தும் வரும்போது ஒரு பயிர் சார்ந்து நாம் இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு தென்னைங்கிறது இன்னைக்கு ரேட் கம்மியாகி போச்சுன்னு நான் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு மஞ்சள் கிடைக்குது, அதில் ஒரு ரேட் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப் எப்பயுமே வந்து டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் எவ்வளவுன்னு பார்க்குறாங்களோ அது மாதிரி இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது இந்த லாபம்ங்கிறது அப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து இந்த நம்ம விவசாயிகள் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டியதில்லை. எல்நினோ இல்லை, எந்த மாதிரி வந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து நாங்கள் ஒரு 17 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். இந்த 4 சொன்ன அந்த 4i, இந்த 4i வந்து பிரமாதமாக ஒர்க் ஆகும்போது 5வது ஐயா வந்து இன்கம் வந்து பிரமாதமாக வந்துடும். இன்கம் வரும்போது அதில் இன்னொன்று நாம் பார்க்க தேவையாக இருக்குது. இப்போ நான் தென்னை விவசாயி, தென்னையிலிருந்து தேங்காய் கிடைக்குது. தேங்காய் வந்து இன்னைக்கு ரேட் கம்மியாக போச்சு, கவலைப்படலை. என்னென்னா நான் டே 1லிருந்தே நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட்டிகிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் போடுறது கிடையாது, தானே விழுகிறக்காய். அதை பொறுக்கி வச்சு அதை உடச்சி காய வச்சு சல்ஃபர் இல்லாமல் காய வச்சுட்டு ஒரு 5 நாள் காய்ச்சல் வச்சா கொடுத்துட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதை மறைச்சி ஆட்டி பிராண்ட் பண்ணி தமிழகம் முழுக்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த தேங்காய் ரேட் எப்படி போனாலும் சரி தேங்காய் இல்லை நமக்கு வந்து 2 மடங்கு ரேட் வந்து அதிகமாக கிடைக்குது. இது எதுக்குன்னா மதிப்பு கூட்டல், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு கூட்டல் இருக்குது. மதிப்பு கூட்டல் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டு வந்து இயல்பாகவே அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாய முறையில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவாக நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டே 1லிருந்தே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து TNOCD வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சென்னையில் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்லேருந்து 0% ரெசிடியூ அப்படின்னு வந்தது. 0% ரெசிடியூ அப்படின்னா நஞ்சில்லாத ஒரு தரமான ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட்டில் வந்தது. 0.01 வரைக்கும் அலோவபிள் லிமிட் இருக்குது, பட் எங்களுக்கு எல்லாமே ஆல் 0 வந்தது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வேளாண் துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு அதற்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான உணவுப் பொருளையும் வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். நாம் விவசாயம் பண்ணுற பூமியில் எத்தனை பேருங்க நாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். நான் நெல் விவசாயம் சேர்ந்து தான் பண்ணுறேன், சாப்பாடு சாப்பிட்றோமா? நம்மளோட தோட்டத்தில் வந்து தென்னையை தவிர வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படின்னா தானாக வந்து காக்கா குருவி போட்ட மரத்தை கூட நம்ம பிடுங்கி எடுத்துருவோம். ஏன்னா அது வந்து களையாயிரும், காடு உரம் முளைச்சிடும். ஈவன் பப்பாளி முளைச்சால் கூட நம்ம எடுத்துருவோமா இல்லைங்களாங்க?
சுத்தமாக வச்சிருக்கிறோம்ல, ஒரு உணவு காடுகள் அதை உருவாக்குனாங்க. அதோட பயன் வந்து எனக்கு முதல்ல தெரியல. ஒரு பெரிய நோய் வந்து நம்மளை தாக்குச்சு, நம்ம ஒரு 2-3 மாசம் வீட்டுட்டே வெளியே வரல. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு விவசாயியா என்கிட்ட 100 கணக்கான மூட்டை வந்து அரிசி மூட்டை நான் வச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாம உணவு பொருட்கள் வந்து என்கிட்ட அவ்வளவு இருந்தது, எதுக்குமே வெளியே போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அப்பதான் எனக்கே வந்து அதை உணர முடிஞ்சது. அது எந்த மாதிரி அப்படின்னா, இப்ப நாங்க

பண்ணியிருக்கிற விவசாயத்துல வந்து இப்ப நெல் பண்றோம் அப்படின்னா நெல்லுக்கு அப்புறம் வந்து பயிர் வகைகள் விதைச்சு வருவோம். ஸோ ஒரு போக நெல் இருக்கு, அடுத்த போக மாற்று பயிரா வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் வரும். ஸோ வருஷத்துக்கு உணவுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். தோட்டத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் முக்கணிகள் சொல்லுவாங்க, மூணு பருவ காலங்கள். சித்திரை திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். எதை வச்சு கொண்டாடுறோம்? விதவிதமான கனிகள் வச்சு கொண்டாடுறோம். அவ்வளவு பழங்கள் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பழங்கள் வந்து நம்ம முக்கால்வாசி வெளியிலிருந்து வாங்குறோம். என்ன எதுவுமே இருக்காது நம்மள, நாம தான் மோனோகல்ச்சர் ஆயிடுச்சே. ஒன்றும் இருக்காது, தேங்காய்னா தேங்காய் இருக்கு, மாங்கானா மாங்காய் தான் இருக்கு, அதை தவிர எதுவும் இருக்காதுங்களே. ஸோ அதை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணாங்க இவங்க. இதில் மாலை வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, மல்லிகா, செந்தூரம், மல்கோவா, நீலம், தசரி, அல்போன்சா, கிளிமூக்கு, பாலக்காடு, இத்தனை வெரைட்டி நான் இப்போ தான் சாப்பிட்டுருக்குறேனுங்க. அடுத்து பலால் பார்த்தீங்கன்னா சங்கரா. சங்கராங்கிறது பார்த்துருப்பீங்க, அந்த செகப் சொலை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஒட்டாது. தேன் பலா, அது போக நாட்டுப்பலா, இந்த மூணு வெரைட்டி பலால் இருக்குது. வாழை

0: நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்றோம். அந்த பழங்கள் வந்து நம்ம முக்கால்வாசி வெளியில இருந்தா வாங்குறோம். ஏன்னா எதுவுமே இருக்காது, நம்மள நாம தான் மோனோகல்ச்சர் ஆயிடுச்சு. ஒன்னும் இருக்காது, தேங்காய் தேங்காய் இருக்கு, மாங்கான மாங்காய் தான் இருக்கு, அதை தவிர எதுவும் இருக்காது எங்களை. ஸோ அதை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணாங்க இவங்க. இதுல மால வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, மல்லிகா, செந்தூரம், மல்கோவா, நீலம், தசரி, அல்போன்சா, கிளிமூக்கு, பாலக்காடு, இத்தனை வெரைட்டி நான் இப்போதான் சாப்பிட்டு இருக்கிறேனுங்க. அடுத்து பல்லால் பார்த்தீங்கன்னா சங்கரா. சங்கராங்கிறது பார்த்துருப்பீங்க, அந்த செகப் சொலை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம், ஒன்றும் ஒட்டாது. தேன் பழம், அது போக நாட்டு பழம், இந்த மூணு வெரைட்டி பல்லால் இருக்குது. வாழை பாருங்க, செவ்வாழை, நேந்திரன், பூவன், கற்பூரவள்ளி, பச்சை நாடன், கதலி, மொந்தன், ஏழு வெரைட்டி. இந்த ஏழு வெரைட்டியில் எங்களுக்கு இப்போ மேஜராக கற்பூரவள்ளியும் பூவன் இருக்குது. இது போக சப்போட்டாவில் வந்து அந்த பால் மாதிரி இருக்கிற சப்போட்டா, நீளமாக இருக்கிற சப்போட்டா. நாவலில் வந்து ஜம்போ இருக்கு, சீட்லெஸ் இருக்குது. சீத்தாவில் பாருங்க மூணு வெரைட்டி, முள் சீத்தா இருக்குது, ராம் சீத்தா, அப்புறம் சாதாரண நாட்டு சீத்தா. இது போக அட்டிங்க, இது போக வெல்வெட் ஆப்பிள், அந்த க்ரீனு பிங்க்கு ரெட், அதில் பப்பாளியில் நாட்டு பப்பாளி ரெட் லெடி இருக்கு, அவகோடா, மங்குஸ்தான், ரம்புட்டான், லிச்சி, கொய்யால சிகப்பு வெள்ளை இருக்குது, பெருநெல்லி, சிறுநெல்லி, மாதுளை, அப்போ அது இல்லாமல் சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கரிப்பலா, நாட்டு புளி இருக்குது, கொடுக்கா புளி இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட்டு, செரி, சீமை இலந்த, பைனாப்பிள், கிட்டத்தட்ட 52 வெரைட்டி என்னோட தோட்டத்தில் இருக்குது. தென்னையில் பொதுவாக ஒரு 1000-1500 கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த பல்லால் வந்து 500 கிலோ கிடச்சிது. ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபாய் ஆச்சு, 10 தென்னமரத்துக்கு சமம் பலா. மெயின் கிராப்பாக ஒன்றையவே ஃபோக்கஸ் பண்ணாமல் அடிஷனலாக இந்த மாதிரி பலாவையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் அது இல்லாமல் வேரிக்காய் வச்சுருக்கிறோங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனிகள் வந்து நமக்கு மட்டுமல்ல, நமது நாளைய சந்ததிகளுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
1: விவசாய அன்பர்களே, 5I இன்வெஸ்டிகேஷன், இரிகேஷன், இன்டர்காப், இன்புட், 4I-யும் சிறப்பாக இருந்தால், அதாவது 5வது I இன்கம் சிறப்பாக வந்துவிடும். நஞ்சில்லாத தரமான பொருட்களும் கிடைக்கும்னு பொள்ளாச்சியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி VT வள்ளுவன் அவர்களோட சாகுபடி அனுபவங்கள்லிருந்து நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற விவசாய பெருமக்கள் 9843059597 என்ற அலைபேசி எண்ணை அணுகலாம். அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9843059597. ஒரு பயிர் சாகுபடியை சார்ந்து இல்லாமல் பல பயிர் சாகுபடியை செஞ்சா பொருளாதார வளமும் விளைச்சலும் சாத்தியம்தானே. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: பயனுள்ள தகவல்களோடும் பல்சுவை நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு உறவாடும் இது திருச்சி வானொலி.
3: அனுபவங்கள் பேசும் வயது, அன்பு குறையாத மனது, வாழ்க்கையை வழிநடத்தும் மூத்தோரின் இனிய நினைவுகளும் அருமையான பகிர்வுகளும் கலந்து நமக்காக வருகிறது ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் கனிந்த வாழ்வு. மாணவர்களோட கனவுகளுக்கு சிறகுகள் தந்து அறிவை புகட்டி பல தலைமுறைகள் சிறக்க செய்யும் ஆசிரியர்கள் நம்ம சமூகத்தோட உண்மையான மதிப்புமிக்க சொத்துக்கள். அந்த அர்ப்பணிப்பு மிக்க கல்வி பயணத்தில் கிடைத்த அனுபவங்களை நம்மோட பகிர்ந்துக்க வராரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
4: உங்களுடைய பிறந்த ஊர், இளமை காலங்கள் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா.
5: தஞ்சை மாவட்டம் போரக்கோட்டைக்கு அருகில் உள்ள காவண்ணா புதூர் என்ற ஊரிலே 1957 பிறந்தேன். 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள். நான் ஒருவன் மட்டும்தான் பட்டம் படித்து ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்னுடைய இளமை காலம் என்பது விவசாயம் சார்ந்த பணியிலே தான் இருந்தேன். அப்ப விவசாயம் என்பது மிக கடுமையான ஒரு தொழிலாக இருந்தது. விவசாயத்தை பார்த்துட்டு வகுப்பறைக்கு செல்லுகின்ற பொழுது படிப்பது என்பது கடினமாக தெரிகிறது. விவசாயம் செய்யும் போது விவசாயத்தை விட்டுட்டு படிக்க போகணும் என்று என்ன ஓட்டம் ஓடும். சில பாடங்கள் சில ஆசிரியருடைய கடினமான நெருடுதல் போது ஐயோ படிக்கணுமா, விவசாயத்துக்கே போயிடலாமே, இப்படி இந்த இளமை பருவத்திலே மாறி மாறி ஓடியது. ஒரு 16-17 வயதுக்கு பிறகு இந்த விவசாயத்தினால வருகின்ற வறுமை பற்றாக்குறையினால் பெற்றோர்களுக்கிடையே அடிக்கடி சண்டைகளும் மனஸ்தாபங்களும் வருவதை இளம் வயதிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எங்க இருந்தது. அப்பொழுது மனதிலே ஒரு

0: தோன்றியது, என்ன இந்த விவசாயம் கடைசி வரையும் இப்படி ஒரு போராட்டம் தானா, இதற்கு வேறு வழி இல்லையா, இந்த நிலமும் இந்த விவசாயமும் நம்மளை விட்டு என்றைக்கும் போகாது, முடிஞ்சவரை போய் படிப்போம், ஏதாவது ஒரு இலக்கை அடைவோம் என்றுதான் படிப்பை தொடங்கினேன்.
1: தஞ்சை வயல் வந்து பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம் தான், அதெல்லாம் அங்கேயே இந்த மாதிரி இருந்ததுங்களா?
0: ஆமா, இப்போது உள்ள தொழில்நுட்பம் வந்து அப்பொழுது விவசாயத்துல இல்ல, 6 மாதத்துக்கு 1 முறைதான் விவசாயத்தினுடைய அறுவடை செய்ய முடியும், அப்ப வருடத்துக்கு 2 முறையில்தான் வந்து அந்த அறுவடை செய்ய முடியும். அப்ப வந்து எந்த விதமான ரசாயன உரங்கள் இல்லாமல் தொழு உரங்களை மட்டுமே விவசாயம் செய்யப்பட்ட காலங்கள் அந்த காலங்கள். அப்பொழுது வந்து ஈல்டிங் மிக குறைவு, 1 ஏக்கருக்கு அதிகபட்சமாக போனாலே 15 மூட்டைகள் வரை பெருசா இருக்கும். அந்த குறுவை சாகுபடி என்று சொல்கின்ற பொழுது அடிப்பாங்க, நெல்லை தூத்துவாங்க, நெல்லை கட்டும் போது பாத்தீங்கன்னா மழையான மழை பெய்து அதுல சரிபாதி நெல் அப்படியே தண்ணில ஓடிக்கிட்டே இருக்கு, பார்க்கின்ற பொழுது கண்ணில அப்படியே ரத்தம் வரும், உழைத்த உழைப்பு தண்ணில ஓடுதடா அப்படின்னு. அது ஒண்ணும் செய்ய முடியாது, எதையும் மறைக்கவோ கட்டவோ முடியாது. மீதி இருக்கிற நெல்லையும் கொண்டாந்து அந்த ஈரத்தோட காய வைக்கிறதுங்கிறது மிக கஷ்டமான காலகட்டங்கள். ஆனா அப்போ வந்து நல்ல உணவு கிடைத்தது, நல்ல குடிநீர் கிடைத்தது. உணவு முறையில வந்து அம்மியில அரைப்பது, திருவையில வந்து மாவை அரைப்பது, உரல்ல வந்து நெல்லை குத்துவது, இப்ப கைக்குத்தல் அரிசிங்கிறாங்க, இதெல்லாம் அந்த காலத்திலே கைக்குத்தல் அரிசி இருந்த காலகட்டங்களே. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து பைப் தண்ணி 2 கையால் அள்ளி குடிப்போம், குளத்துல தண்ணி அள்ளி குடிப்போம், பள்ளிக்கூடத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் விற்கும், மாங்காய் விற்கும், கமார்கட்டுன்னு விற்கும், இதெல்லாம் வந்து யதார்த்தமாக சாப்பிட்ட சத்தான உணவுகள். அப்ப வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா நாங்க ஏதோ சாப்பிடுவோம் அவ்வளவுதான். வந்து போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் எடுத்து கடிச்சு தும்போம், தக்காளி பழத்தை எடுத்து தும்போம், இதெல்லாம் தூயாவும் இருந்தது ஆரோக்கியமாவும் இருந்தது. அப்ப எல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கீரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள் தான் அதிகமாகவே உண்டார்கள். இப்ப நாங்களாம் இந்த அளவுக்கு இருக்கிறதா, அப்போ சாப்பிட்ட உணவுகள் தான் இன்னைக்கு எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டாந்து வைத்திருக்கிறத. இன்னமும் நாங்கள் வந்து 60 கிலோ மூட்டை ஒரே கையில தூக்கிடுவோம்.
1: அந்த காலத்துல கல்வி நிலையங்கள் கம்மியா தான் இருந்திருக்கும். நீங்க எங்க இருந்து போனீங்க, எப்படி படிச்சீங்க, அந்த அனுபவங்கள்?
0: நடுநிலை பள்ளி வரலையும் என்னுடைய கிராமத்திலே படிச்சேன், அதற்கு பிறகு தஞ்சாவூர்ல உள்ள பிளேக் உயர்நிலை பள்ளியில படிச்சேன். கல்லூரி கல்வி என்பது வந்து அப்ப தஞ்சை மாவட்டத்துல வந்து 2 கல்லூரி தான் இருந்துச்சு, ஒன்னு சரபோஜி கல்லூரி, இன்னொன்னு பூண்டி புஷ்பம் கல்லூரி. இந்த 2 கல்லூரியில வந்து அப்போ இடம் கிடைக்கிறதுங்கிறது மிக கஷ்டமான ஒண்ணு, அப்பவும் மிக குறைந்த சீட்டுகள் தான். அதன் பிறகு என்னுடைய அக்கா வந்து இங்க இருந்ததுனால அவங்க என்னை அழைத்து கொண்டாங்க, வந்து தந்தை பெரியார் கல்லூரியில வந்து என்னை புதுமுக வகுப்பு PUC என்று சொல்வார்கள் அங்க சேர்த்தேன். அங்கேயும் மிக கடினமான போராட்டம். அப்ப நான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அங்க இருக்கிற சொல்றாரு, நீங்க வந்து தமிழ் மீடியம் போடுங்க, ஆங்கில வழி கடுமையான போட்டி இருக்குங்கிறாங்க. அப்போ தமிழ் மீடியத்தில் படிப்பதை இழுக்காக நினைக்கிற காலமா இருந்துச்சு. அப்பயே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தான் ஒரு பெரியதாகவும் தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம மொழியில நமக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நான் PUC தமிழ் மீடியத்தில் சேர்ந்தேன். அப்புறம் BSc அங்கேயே தான் படித்தேன், அது தமிழ் வழியில தான் படித்தேன். ஜமால் முகமது கல்லூரியில MSc படித்தேன். MSc படிக்கும் போதுதான் காலம் தவறாமை என்பதை என்னுடைய HOD டாக்டர் தங்கவேல் அவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
1: இப்ப உங்க கூட பிறந்தவங்க 4-5 பேர் இல்லையா, உங்களை மட்டும் எப்படி வந்து படிக்க வைக்கணும்ன்ற முனைப்போட இருந்தாங்க அவங்க?
0: பெற்றோருக்கு அதுல ரொம்ப ஈடுபாடு இல்ல, நான் வந்து 3வது தலைமுறை, 8வது 10வதுக்கு வரலி யாரும் படிக்கிறதே இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே அளவுக்கு அதிகமான நிலங்கள் இருந்துச்சு, சாகுபடிகள், தண்ணீர் பஞ்சம் கிடையாது, விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறையினால அப்படி அப்படியே டிராப் ஆயிடுவாங்க. அப்ப நான் மட்டும்தான் நினைச்சேன், இல்ல நம்ம தலைமுறையில ஏதாவது ஒருத்தராச்சும் படிக்கணுங்கிறது எனக்கு தனி உந்துதல் இருந்தது. ஆனா எனக்கு சயின்ஸ் மேல ஒரு ஆர்வம் உண்டு, ஒன்னு ஒன்னா கற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு இன்றைக்கு நான் பல பேருக்கு வந்து என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எதற்கு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கறத நான் படிகாட்டியாக சொல்லிக்கொண்டு அவர்களை இந்த கல்லூரியில படிங்க, இங்க படிங்க, என்னென்ன படிச்சீங்கன்னா இப்படி இருக்குங்கிறத நான் இவனுடைய பட்டறிவின் மூலமாக நிறைய பேருக்கு பண்ண
1: முடியும். வகித்த பதவிகள் என்னங்கய்யா?
0: 1987 முதல்ல இடைநிலை ஆசிரியராக பணியிருக்கிறேன். திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடிக்கு அருகில சிறுகளப்பூர் என்ற ஊர்ல தான் முதல்ல நான் பணியாற்றினேன். அந்த ஊர்ல இன்னைக்கு எனக்கு புது வாத்தியர்னு தான் பேரு. 1-8 வரலயும் உள்ள பள்ளிக்கூடம் காலை களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல, அந்த பிள்ளைங்க களை எடுத்துட்டு வருவாங்க. வரும்போது அந்த குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த தலை சீவிருக்க மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோட வருவாங்க. நான் அந்த குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் பக்கத்துல ஒரு குளம் இருந்துச்சு, நானே சோப்பு வாங்கிட்டு போய் அந்த குழந்தைங்கெல்லாம் குளிக்க வச்சு அவங்களுக்கு 1 அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்களை அழகுபடுத்து வகுப்பறையில உட்கார வச்சேன். எல்லா குழந்தைங்களும் சுகாதாரமாக பெஞ்சில் உட்காரணும். அது என்னுடைய நோக்கமுடைய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழை பணக்கர் அந்த நோக்கமே கிடையாது, தூய்மையா இருக்கணும் குழந்தைங்க. அப்ப என்னட்டா படிக்கும் போது ஒரு மாணவி வந்து

அவங்க நல்லா படிப்பாங்க. அவங்க அப்பா வந்து சென்னை சென்ட்ரல்ல ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, அமுதா என்ற அந்த மாணவி. அந்த மாணவி நல்லா படிக்குது, ஆனா அந்த சூழலால அந்த பிள்ளைக்கு படிக்க முடியாது, போயிடுமோ, திருமணம் செஞ்சு வச்சிருவாங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. நான் அப்பதான் சொன்னேன், உங்க அப்பா வந்தா என்னை பார்க்க சொல்லு அமுதா அப்படின்னு சொன்னேன். அதே போல பொங்கல் விடுமுறையில அவர் வரும்போது என்னை வந்து பார்த்தார். நான் சொன்னேன், சார் நீங்க இந்த குழந்தைய உங்க ஊரோட அழைச்சிட்டு போயிடுங்க, இங்க படிக்க முடியாது இந்த குழந்தையால, தயவு செஞ்சு நீங்க அங்க நல்லா படிக்கிறா அப்படின்னு சொன்னேன். அவங்க அழைச்சிட்டு போய் படிக்க வச்சாரு. அந்த பொண்ணு உயர்கல்வி படிச்சது, சென்ட்ரல் ரயில்வேல வந்து டிக்கெட் கவுண்டரா இருந்தாங்க. சமீபத்துல அவங்கள தொடர்பு கொண்டு பேசலாம்னு பேசும்போது, என்னமா அமுதா எப்படி இருக்கிற, நீ வந்து ரயில்வேல இருக்கிறன்னு கேள்விப்பட்டா மிக்க மகிழ்ச்சி. சார் நான் அதை விட்டுட்டேன் சார். ஏமா அந்த வேலையை விட்டுனேன் சார், இப்ப நான் ஆசிரியரா இருக்கேன் சார். ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல வேலையை சொல்ல இல்ல சார், நான் ஆசிரியர் ஆனதுக்கு நீங்க தான் சார் ரோல் மாடல், நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு நீங்க தான் சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னைக்கு வந்து சென்னை முடிச்சூர்ல வந்து பிஆர்டியா இருக்காங்க. அப்ப அவங்க பொருளாதாரத்துல ரொம்ப கம்மியா இருந்தவங்க. அப்புறம் நீ எப்படிமா இருக்கிற, என்னமா பண்றேன், எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க சார், ஒருத்தி வந்து ஸ்டான்லில ஃபைனல் MBBS பண்றா, ரெண்டாவது பொண்ணு விழுப்புரத்துல மெடிக்கல் செகண்ட் இயர் பண்றா சார். அதை கேட்கும் போது எனக்கு மிகவும் மனசு புலகாகிதமா இருந்தது.

0: கல்வி பணிய அர்ப்பணிப்போட செஞ்சு எண்ணற்ற மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டி இப்ப ஓய்வு பெற்ற பின்னாடியும் அனுபவங்களாலையும் அறிவுரைகளாலையும் சமூகத்துக்கு வழிகாட்டிட்டு வர ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஏ கண்ணன் அவங்களோட தொடர்ந்து பேசலாம்.
1: மேல்மருவது பக்கத்துல செய்யூருங்கிற ஊர்ல பணியாற்றினேன். அப்ப என்னோட ஒரு ரூம்மேட் பையன் வந்து கம்பர்ஷனுக்கு ரோட்ல வந்து வாட்ச்மேனா ஜாயின் பண்றாப்ல. 18 வயசுல தான் ஜாயின் பண்றாரு அந்த பையன். நான் கேட்டேன், தம்பி நீ சின்ன வயசுல ஜாயின் பண்ணிருக்கிற, 8வது தான் படிச்சிருக்கிற, நான் உனக்கு தொடர்ந்து சொல்லித்தரேன், 10வது எழுது, பாஸ் பண்ணிட்டா நீ வந்து கிளர்க்கா போயிடலாம், இதுல இருந்தீங்கன்னா காலம்புறம் கம்பளமும் இருக்காது, குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை என் அறையில உட்கார வச்சு 10வது படிக்க வச்சு 2 பேப்பரா பாஸ் பண்ணி அந்த பையன் 10வது முடிச்சிட்டான். இப்ப வந்து அந்த பையன் திருக்கழுக்குன்றத்துல பிஓ ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்டா இருந்து இப்ப சூப்பரண்டா இருக்கான். டெல்லி பாபு, புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல முதுகலை ஆசிரியராக பணியாற்ற. 90% வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி. மேல்நிலை வரலி உள்ள பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 8வது வரலி தான் படிக்க வைப்பாங்க, அதுக்கு மேல அவங்க படிக்க அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 10வது வரலையும் படிக்கிறதுக்கு ஒரு சில குழந்தைகளை அனுப்புவாங்க, எல்லாருமே அந்த ஸ்கிராப் போட்டிருப்பாங்க. நான் அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் போய் 8வதுக்கு மேல படிக்க வைக்கணுங்கிறத அவங்க அப்பாவோ அவங்க அண்ணனோ அவங்க வரும்போது நானே அவங்க வில்லத்துக்கு சென்று உங்களுடைய தவால வந்து உங்க வீட்டுக்காரவங்க படிக்க முடியல, அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்றாங்க, இந்த நிலை உங்க குழந்தைங்களுக்கும் வரணுமா? உங்க குழந்தை படிக்கணும், அவங்க ஒரு பேங்க்ல போய் ஒரு டிராப்ட் பண்ணணும், ஒரு லெட்டர் எழுதணும், அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா கல்வி வேணும் சார், அழகு தயவு செஞ்சு என்ன படிக்க வைங்க, அதே சமயம் உங்களுடைய மதத்தினுடைய கொள்கை கோட்பாடு மாறாமல் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து அவங்களோட போராடி மிகப்பெரிய இலக்கை எட்டி எல்லா பெண்களையும் பிளஸ் டூ படிக்க வச்சேன். இன்னைக்கெல்லாம் நல்ல நல்ல போஸ்ட்ல இருக்காங்க, என்னை ஒரு திருப்பா தேடிக்கிட்டே வந்துட்டாங்க மாணவர்கள் எல்லாம். நான் வந்து அப்பெல்லாம் அவ்வளவா ட்ரெஸ் பண்ண மாட்டேன். பள்ளிக்கூடத்துல போய் கிராமங்கள்ல பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு சட்டையோ போடாத ஒரு சூழல்ல இருக்கும்போது நமக்கு என்னத்துக்கு ஆடம்பரமான ட்ரெஸ், ஆடம்பரமான ஷூ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஊர்ல தான் என்னுடைய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் ரொம்ப டீக்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க, வால் ஷீட்டு மார்டின் ஷர்ட் போடுவாங்க. மாணவர்கள் பார்த்தா ரொம்ப ஜெய் ஜாயிண்டா நல்ல கலரா அழகா நடிகர்கள் மாதிரி இருப்பார்கள். எங்களை வழி நடத்திட்டு நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னை அழகு பார்த்தவர்கள் அந்த மாணவர்கள். எனக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு என்னை இன் பண்ண வச்சு ஃபுல் கை போட்டு என்னை வந்து பார்த்தது அந்த மாதிரி மாணவர்களை நான் பார்க்க முடியாது.
2: வானொலியோட தொடர்பு எப்படி இருந்தது?
1: நான் இரவு நேரத்துல அந்த 9-10 படைப்பாளர்களா போடுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க தொலைபேசியில் நேயர்கள் இருப்பாங்க. அப்ப அவங்க கேட்கிற பாடல் இன்னமும் எனக்கு ரேடியோ மீது தான் ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னமும் நான் நேஷனல் பனாசோனிக் வச்சிருக்கிறேன், வேலையை செஞ்சுட்டு கூட அந்த பாட்டை கேட்கலாம். அன்னைக்கெல்லாம் தையல் தொழிலாளிகள் எல்லாருக்குமே அந்த ரேடியோ வச்சிருப்பாரு, டிரான்சிஸ்டர் சின்னு வச்சிருப்பாரு, டீ குடிக்கிறாரோ இல்லையோ 2 பேட்டரியை போட்டுருவாரு. நிறைய நம்ம வானிலையில வந்து ஒவ்வொரு தலைப்புல கொடுக்கறாங்க. சமீபத்தில் கூட வழங்கிய மாநிலத்துல வந்து இயற்கை விவசாயம்னு ஒருத்தர் பேட்டி காணீங்க, அவரு சொன்ன பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே இப்ப எவ்வளவு நெல்லை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னார். வானொலி என்பது இன்றைய காலகட்ட மாணவர்களுக்கு மீண்டும் வருவார்கள். அன்னைக்கு வந்து எங்க பொண்ணு காமிச்சா அந்த செல்லிலே பாத்தீங்கன்னா எனக்கே இவ்வளவு ஸ்டேஷன் இருக்கா பிரைவேட் ஸ்டேஷன்ங்கிறது அன்னைக்குதான் எனக்கு பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் நம்மளுடைய மத்திய அரசால் நடத்தக்கூடிய இந்த ஆல் இண்டியா ரேடியோல எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. கலைஞர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, விவசாயிகளுக்குன்னு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் அவங்க அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு மருத்துவர்கள் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிடுறீங்க, அனுபவங்களை நான்

0: கேட்க முடியுது. இடையில பாத்தீங்கன்னா பாடலோட சேர்ந்து சமையல் குறிப்புகள் பெண்களுக்காக, அதை கேட்கறதுக்கு சில பெண்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. யாருக்கு எதை கொடுத்தால் நம்மளுடைய வானொலியை கேட்பார்கள் என்று அறிந்து அதற்கு ஏற்றவாறு எல்லாமே இருக்கு. வானொலி என்பது ரத்தத்தோட ஊர்னதுன்னு சொல்லுவாங்களே, நான் நினைப்பேன் இந்த பாட்டு கேட்கிறாங்களே எப்படி அவங்க போடுறாங்கன்னு நினைப்பேன். கேட்டவனே அந்த பாட்டை போடுறீங்க. அப்போ எவ்வளவு பாட்டை ஸ்டோரேஜ் பண்ணி அவங்க கேட்கறதுக்கு எடுத்து கொடுத்து போறீங்கன்னா, அதை விட அந்த நேயர் கலந்துரையாடுறீங்கள மிக கலோக்கியலா, என்னமா சாப்பிட்டீங்களா எப்படிமா இருக்கிறீங்க. நேயர்கள் சில பேர் ரசிகர்களாவே இருக்கிறாங்க, அவங்க சார் நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்தே ரெண்டு மூணு நாளாச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பாரம்பரியம் பரஸ்பரம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. சில பேர் வந்து இணைப்பு கிடைச்ச உடனே அவங்களால பேச கூட முடிய மாட்டேங்குது, என்ன பேசணும்னு
1: சந்தோஷத்துல
0: பேச முடியல, இணைப்பு கிடைச்சிருச்சு சொல்லுங்கண்ணா எனக்கு இந்த பாட்டை போடுங்க சார். அப்ப வானொலிங்கிறது வந்துமா அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரலையும் அருமையான ஒரு நிகழ்ச்சி. நான் என்னுடைய விருப்பம் வைக்கிறது என்னன்னா, நீங்க செல்லு பாருங்க டிவியில நாடகம் பாருங்க நான் வேண்டான்னு சொல்ல, கொஞ்ச நேரம் இந்த வானொலியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுப்புகளை கேளுங்க. நான் இன்னும் சொல்லுவேன், பெண்களுக்கெல்லாம் அடுப்பங்கரையில போகும்போது நீங்க டிவி பார்க்க முடியாது. இன்னைக்கு அடுப்பங்கரையில ஒரு சின்ன ரேடியோ வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை சோர்வு தெரியாது, அதே சமயம் தகவலை தெரிஞ்சுக்க முடியும். சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் செய்யற சொல்றாங்க, ஒரு சிக்கன் செய்யற சொல்றாங்க, ஒரு பிரியாணி செய்ய சொல்றாங்க, காய்களை எப்படி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிச்சன்ல இருக்கும்போது இன்னைக்கு கேட்ட செய்தி நாளைக்கு நமக்கு அது ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்கும். அதனால வாலண்டியர் ரேடியோ வந்து உலகம் இருக்கவரை இயங்கிக் கொண்டே இருக்கும், அதை யாராலையும் எதுவுமே செய்ய முடியும்.

0: அரசு உயர்நிலைப்பள்ளியில ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரப்பூர் கண்ணன் அவர்களை வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். கல்லூரி காலங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது, மறக்க முடியாத நினைவுகள் ஏதாவது?
1: மாணவர் பருவத்துல அது ஒரு கிடைக்க முடியாத பார்வம். எல்லாருமே காலேஜ் போய் படிச்சு வெளியே வரணும்னு தான் நான் இப்ப சொல்றேன். நீங்க காலேஜ் போய் படிங்க, அங்க வந்து கல்வியையும் கற்றுக்க முடியும், கலையையும் கற்றுக்க முடியும், நட்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களுடைய அரசியல் ஈடுபாடு, மாணவர்களுடைய சமுதாய விழிப்புணர்வு, பெரிய பெரிய கல்வியாளர்களை அழைத்து வந்து இலக்கிய மன்ற விழா நடத்துவது. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே குற்றம், லைட் இல்லாம போனாலே குற்றம். எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு புது படம் வந்திருக்கும், ரஜினி படமோ கமல் படமோ ஏதாவது ஒரு புது படம் வந்திருக்கும், நாங்க அந்த படத்துக்கு போகணும், காலை காட்சிக்கு போகணும், ஏன்னா அதுக்கு மேல போனா வீட்டுல கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறது, ஏதாவது கோரிக்கை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்தணும். அதுக்காக என்ன பண்ணுவோம், எங்கேயாவது காவல் அலுவலர் வந்து ஒரு மாணவனை கைது பண்ணிட்டார்னா அதை கோரிக்கை வைப்போம். இல்லன்னா ஹாஸ்டல்ல ஏதாவது ஒரு சாப்பாடு அன்னைக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஒரு போராட்டத்தை நடத்துவோம். நேரம் மாவட்ட ஆட்சியரை பார்த்து ஒரு மனு கொடுப்போம். எங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு 10:45 முடிச்சிருவோம். போக முடியும். அதே சமயம் சமுதாய விழிப்புணர்வு எல்லாம் நாங்க வந்து அப்ப வந்து படிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கோம். ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு எல்லாம் நாங்க வரும்போது வராட நடங்கும் போது ஓரமா நிற்போம், மரியாதை. கல்லூரி காலங்கள் வந்து மிக அருமையான காலங்கள். அப்ப ஃபுல் டே காலேஜ், காலைல 10:00 to 1, மதியம் 2:00 to 4. அப்ப படித்த அந்த பட்டறிவு தான் எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு லேபில் சொல்லிக் கொடுக்க மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்தது. நான் பிஎஸ்சில படிக்கும் போது பாத்தீங்கன்னா கற்பான் பூச்சியில டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், பச்சைத்தவளையில டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், ஓணான்ல டிசெக்ஷன் பண்ணிருக்கிறேன், எம்எஸ்சில வந்து மஸ்கிட்டோவே டிஸ்கஷன் பண்ணிருக்கேன், கொசுவையே டிஸ்கஷன் பண்ணி செலைவா கிளான்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எடுத்து நாங்க பண்ணிருக்கோம். அப்போ அதே போல கெமிஸ்ட்ரி லேபில் கெமிக்கல்ஸ், அப்போ கிட்டத்தட்ட 12 கெமிக்கல்ஸ் உண்டு. எங்களுக்கு கொடுக்கக்கூடியது திரும்ப பொட்டலாம், அதுல பாதியை செஞ்சுட்டு பாதியை மடிச்சு கொண்டு போய் வச்சிருப்போம். ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு அது என்ன சோடியம் குளோரைடா, பொட்டாசியம் பர்மாங்கனேட்டா, கால்சியம் கார்பனேட்டா, அது என்ன சால்ட்டுங்கிறதுக்காகவே நாங்க அதை வந்து உப்பை சேமிச்சு கொண்டு வீட்டில் வச்சிருப்போம். அப்ப ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை வழி நடத்துவதற்கு ஒரு டிராயிங் ஷீட் போட்டு கொடுத்தோம்னா அதை கொண்டு போய் காமிச்சோம்னா அதை இப்படி போடணும்டா, இப்படி வரையணும்டாம்பாங்க, இப்படி சொல்லி கொடுக்கணும்பாங்க. கல்லூரி நாட்கள்ல வந்து சிறப்பா இருக்கும். அன்னைக்கெல்லாம் பெரியார் காலேஜ்ல வந்து ஒருத்தர் படிச்சு பட்டம் வாங்குறாங்கிறது ஒரு பெரிய சாதனை, ஏன்னா அடிக்கடி அங்க போராட்டம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டானமஸ் காலேஜா, மிக சிறப்பான காலேஜா இருக்கு. அரசு கல்லூரியெல்லாம் இன்னைக்கெல்லாம் நினைச்சு பார்க்க முடியும், இடம் கிடைக்கல. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு டிமாண்ட்ஸ் காலேஜ். கிராமப்புறவங்கள்ட்ட எல்லாத்தையும் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதை விட குழந்தைகள் நல்ல ஆக்டிவிட்டிஸா இருக்காங்க, எங்க படிக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு மீடியாவில் வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கிறது, அதை கொண்டு அவங்க போறாங்க. கல்லூரி காலங்கள் என்பது எல்லாருமே காலேஜில் போய் படிக்கும்போது

0: அது வந்து நல்ல நட்பு கிடைக்கிறது. என்னோட எல்லாம் வந்து என்னுடைய நண்பர் வந்து 40 ஆண்டு காலம் நாங்க நட்புல இருந்தோம். தஞ்சை மாவட்டத்துல கருப்பூர் என்ற ஊர்ல என்னுடைய அருமை நண்பர் சக்கரவர்த்தின்னு இருந்தாரு. அவர் இங்க வந்து தங்கி படிச்சாரு. அவரும் நானும் வந்து இணைப்பிரியா தோழர்களாக இருந்தோம்.
1: என்னைக்குமே நமக்கு கை கொடுக்க கூடியது நட்பு தானங்களே. மீண்டும் இவருடைய அனுபவங்களை அடுத்த வாரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: கல்விங்கிறது புத்தகங்கள்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் இருக்குது. இத மீண்டும் ஒரு முறை நமக்கு உணர்த்தி சென்றது இன்றைய இந்த சிறப்பான நேர்முகம். அனுபவங்கள் பேசும்போது வாழ்க்கை பாடமாகுது. அந்த பாடங்களை நம்மோட பகிர்ந்துகிட்டாரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஏ. கண்ணன் அவர்கள். இவருடைய இனிய நினைவுகளை அடுத்த வாரமும் நம்மோடு கணித வாழ்வு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்.
1: முத்தண்ணே, என்ன பலமான யோசனையில இருக்கீங்க போல
2: தெரியுதுல்ல. தொந்தரவு பண்ணாம கிளம்பு.
1: ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நக்கல் தானே.
2: புரிஞ்சாலும் இன்னும் கிளம்பலையே நீ.
3: அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
1: என்ன அப்படி திங்க் பண்றீங்க?
2: நேத்து ஒரு மீட்டிங் போனேன், அங்க நம்ம மரம் வளர்க்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. மரம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மழை பெய்யறது, ஏசி பயன்பாடு குறைக்கிறது, இதெல்லாம் பத்தி.
1: அடடே, நல்ல விஷயம் தானே, அதுல என்ன யோசனை?
2: டேய், என்ன கொஞ்சம் சொல்ல விடுறியா நீ?
1: சொல்லுங்கண்ணே சொல்லுங்க.
2: எங்க வீட்டுல இருக்க இடத்துல என்னென்ன மரம் வளர்க்கறதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன்.
1: கவலைய விடுங்க, நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்றத கேளுங்க.
4: வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கணும், பக்கத்துல ஒரு முருங்கை மரம் இருக்கணும், ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், குளிக்கிற தண்ணி போற இடத்துல வாழை மரம் இருக்கணும், பாத்திரம் கழுவுற இடத்துல தென்னை மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு எலுமிச்சங்கன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் நேயில ஒரு கருவேப்பிலை கண்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் இருந்தாக்க ஒரு நெல்லிக்கண்ணு இருக்கணும், அந்த வேலியில ஒரு நாலு இடத்துல சீதாபுரம் மரம் இருக்கணும், அதுக்கப்புறமா இடம் இருந்தாக்க ஒரு மாமரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொரு வீட்டை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்த கூட பசியோட தூங்க போக மாட்டாங்க, ஒருத்த கூட சத்துணவு பற்றாக்குறையினால கஷ்டப்பட மாட்டாங்க.
5: நேர்களே, அடுத்ததா நம்ம வந்து இசைத்துறையில் கேட்க போறோம். மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள்.
6: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மாலை ஒலிபரப்பு மணி 5:30 தொடங்கும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையிலும் DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான முனைய கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார். பலோத்ராவில் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாதில் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிற்சி பட்டறை புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி பரிந்துரை 84% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறையின் திட்டங்கள், செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சென்னை மந்தவெளி அம்மா உணவகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், சமையலறை பராமரிப்பு, குடிநீர் வசதி உள்ளிட்டவை குறித்து அலுவலர்களிடம் அவர் கேட்டறிந்தார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜஹான் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். இதனிடையே மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும், கரும்பு, நெல் உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற திமுக உறுப்பினருமான திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் இன்று ஆத்தூரில் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவரிடம் காவல்துறையினர் 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூரில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தாலியில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பந்தியா, அர்ஜுன் கதே இணை இத்தாலி இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நைட்டில் கார் ஓட்டும்போது ஹெட்லைட் கொஞ்சம் தூரம் மட்டும்தான் நமக்கு காட்டும். ஆனால் நம்ம யாரும் முழு ரோடு தெரியலை, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க மாட்டோம்ல. கண்டிப்பாக வெளியில் போவோம். அந்த 10 அடி தெரிஞ்சால் போதும், அடுத்த 10 அடி தானாக தெரியும் அப்படின்ற நம்பிக்கையோட. வாழ்க்கையும் அப்படிதான். எல்லா புரிதலும் முதல் நாளே உங்களுக்கு தெரியணுன்றது அவசியம் கிடையாது. முதல் அடி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிங்க. இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சி அம்பிகாபுரம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளுக்கு காலையில 9:30 சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வேலைகளை நீங்க திட்டமிட்டு செஞ்சுக்கோங்க.

0: ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா?
1: கிடைக்காது.
0: அதுக்காக தான் இப்ப வர இருக்கிறது உணவே மருந்து.
2: இன்னைக்கு
0: நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
3: உணவுகளின் இயல்பான நிறத்தை மாற்றி மேலும் பிரகாசமாகவும் கவர்ச்சியாகவும் காட்ட மனிதர்களால் தயாரிக்கப்படும் ரசாயன பொருட்கள் தான் செயற்கை உணவு நிறங்கள்னு சொல்றாங்க. இவை பொதுவாக பெட்ரோலியம் சார்ந்த ரசாயனங்கள் ஆகும். செயற்கை வேதிப்பொருட்கள் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கலவைகள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. உணவின் சுவை மாறாமல் இருந்தாலும் நிறம் மாறுவதற்காக மக்கள் அதனை விரும்பி வாங்குகின்றனர். செயற்கை நிறங்கள் பல்வேறு உணவுகளில் சேர்க்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக ஜிலேபி, லட்டு, ஜெல்லி, குளிர்பானங்கள், கேக், சாக்லேட், சிப்ஸ், நூடுல்ஸ், ஐஸ்கிரீம் போன்றவற்றில் சேர்க்கப்படுகின்றன. பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை நிறங்கள் சிவப்பு ஜெல்லி இனிப்பிற்காக, மஞ்சள் நூடுல்ஸ், நீலம் ஐஸ்கிரீம், பச்சை மிட்டாய், ஆரஞ்சு குளிர்பானங்கள். ஏன் செயற்கை நிறங்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தோம்னா, பிரகாசமான நிறமுள்ள உணவுகளை மக்கள் எளிதில் கவர்கின்றன. குழந்தைகள் நிறமுள்ள உணவுகளை விரும்பி சாப்பிடுகிறாங்க. நிறமுள்ள உணவுகளை சந்தையில் அதிகம் விற்கப்படுகிறது. சில உணவுகள் சேமிப்பின் போது அதன் நிறத்தை இழக்கின்றன. அதனை மறைக்க செயற்கை நிறங்கள் சேர்க்கப்படுகின்றன. செயற்கை உணவு நிறங்களின் நன்மை என்ன என்று பார்த்தோம்னா, உணவின் தோற்றத்தை மேம்படுத்துகிறது, நீண்ட நாளுக்கு கவர்ச்சி தருகிறது, வணிக வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஆனால் இந்த நன்மையை பெரும்பாலும் வணிக நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம். ஆரோக்கிய நன்மை குறைவு. செயற்கை நிறங்களால் ஏற்படும் தீமைகள் சிலருக்கு தோல் அரிப்பு, சிரங்கு, கண் எரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். குழந்தைகளுக்கு அதிக சுறுசுறுப்பு, பற்கள் சேதம், கவனக்குறைவு, உடல் பருமன், வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற ஜீரண பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக அளவு செயற்கை ரசாயனங்கள் கல்லீரல், சிறுநீரகம், நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படலாம். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நிறங்கள் மெட்டனில் எல்லோ, ரோடமைன் பி, மெலாச்சிட் கிரீன். இவை உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். செயற்கை நிறங்களுக்கு மாற்றாக இயற்கை நிறங்கள் பயன்படுத்தலாம். இவை தாவரங்கள், காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இவைகளில் இருந்து பெறலாம். மஞ்சள் தூள், பீட்ரூட்டில் இருந்து சிவப்பு நிறம், கீரைகளில் இருந்து பச்சை நிறம், கேரட்டில் இருந்து ஆரஞ்சு நிறம், பட்டாம்பூவில் இருந்து நீலம், நாவல் பழத்தில் இருந்து ஊதா நிறம் பெறலாம். மஞ்சள் தூளில் கற்குமின் என்னும் கனிமம் உள்ளன. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பீட்ரூட்டில் பீட்டானின் என்னும் கனிமங்கள் உள்ளன. ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்துகிறது, இரத்த சோகையை குறைக்கிறது. விட்டமின் சி, பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து உள்ளன. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. பச்சை இலைகளில் இருந்து குளோரோஃபில் கிடைக்கிறது. கேரட்டில் கரோட்டின் என்னும் கனிமம் உள்ளது. இவை ஆரஞ்சு நிறம் தருகிறது. நம் கண் பார்வைக்கு உதவுகிறது. இயற்கை நிறங்கள் உடலுக்கு பாதுகாப்பானது, ரசாயனம் இல்லாதது, சத்துக்கள் மிகுந்தவை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பக்க விளைவுகள் குறைவு. உணவின் நிறத்தை பார்த்து வாங்காமல் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் பார்க்க வேண்டும். பள்ளிகளில் உணவு பற்றிய விழிப்புணர்வு, ஆரோக்கிய கல்வி, இயற்கை உணவின் முக்கியத்துவம் பற்றி கற்பிக்கப்பட வேண்டும். மின்னுவதையெல்லாம் பொன்னல்ல என்ற பழமொழி. நிறமுள்ள உணவுகள் எல்லாம் ஆரோக்கியமானவை அல்ல. வெளிப்புற அழகை விட உணவின் சத்தும் பாதுகாப்பும் முக்கியம் என்பதை உணர வேண்டும்.
0: உணவுல சேர்க்கப்படுற செயற்கை நிறமிகளால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.

வார வாரம் கேட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சி மின் பகிர்மான வட்டத்திற்குட்பட்ட கோட்ட அலுவலகங்கள்ல அந்தந்த பகுதிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடைபெற இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி துறையூர் மின்வாரிய கோட்ட அலுவலகத்திலையும், 10ஆம் தேதி ஸ்ரீரங்கத்திலையும், 14ஆம் தேதி லால்குடியிலையும், 21ஆம் தேதி திருச்சி நகரியத்திலையும், 24ஆம் தேதி முசிறி கோட்டத்திலும், 28ஆம்

நேர்லே இன்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச 80 90களில் வெளியான திரைப்படங்கள்லிருந்து பாடல்

நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுழி 4 3 1 241 202 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நேர்லே இனி மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டோம். கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனல்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து

0: நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: ஆகாஷ்வாணி ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித் தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
0: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலை குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இதுதொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதவுள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின்

பனம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். கொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். குவெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளி கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருஜியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி

0: இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஏழு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
2: உழவர் உலகம்
3: பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டத்திற்கான காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே எஸ் விஜய் செல்வராஜ் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: முதலில்
1: தாரிணி, தாரிணிமா.
2: அக்கா என்னக்கா வேணும் உனக்கு?
1: என் கண்ணு இல்ல, என் செல்லம் இல்ல, என் பொம்மி இல்ல.
2: இங்க பாருக்கா, என்ன வேணும் உனக்கு அத முதல்ல சொல்லு.
1: இல்ல, எனக்கு உடம்புக்கு கொஞ்சம் முடியல. இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும், கத்திரி பொறுக்கணும், தக்காளி வேற நடவு செய்யணும். அதான்
2: நினைச்சேன் நீ கொஞ்சம் போதே நீ எனக்கு ஏதோ வேலை வைக்க போறேன்னு.
1: தாரிணி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இதை நீ பாத்துக்கோயே.
2: அப்போ இன்னைக்குள்ள உனக்கு உடம்பு சரியாயிடுமா? நல்ல காய்கறி சாப்பிட்டா தானே. ஒரு நாளைக்கு 250 to 300 கிராம் காய்கறி சாப்பிடணும்னு உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. யார் அதெல்லாம் கேக்குறா?
1: ஏய் நிறுத்து நிறுத்து, என்ன சொன்ன என்ன சொன்ன?
2: அட ஆமாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 250 to 300 கிராம் காய் சாப்பிடணுமா.
1: அதாவது நாம சாப்பிடுற சாப்பாட்டு தட்டை திருப்பி வைக்கணும், சாப்பாட்டை குறைச்சி காய்கறி அதிகமா எடுத்துக்கணும். சரியா?
2: சரிதான் சரிதான்.
1: ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த காய்கறி சாகுபடி செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள இருந்து இடைநிலையர், அப்புறம் விற்பனையாளர், இப்படின்னு எல்லாரும் அந்த காய்கறி கெடாம வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்தையும் பிரிசர்வேட்டிவ்ஸையும் பயன்படுத்துறாங்களாம். அதான் வாங்கி சாப்பிட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது.
2: ஏங்கா, நீயும் ஒரு உளத்தியர் தானே, நீ ஏன் காய்கறி சாகுபடியில ஏன் முழுமையா இறங்க கூடாது?
1: என்னவோ பட்டம்ங்கிறாங்க, விதை நீர்த்திங்கிறாங்க, பூச்சி மருந்து தொட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுப்பா.
2: சரிப்பட்டு வரும். காய்கறி சாகுபடி செய்யணும்னு முதல்ல மனசுல நினை. அதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய் செல்வராஜ் அவங்க சொல்றத கேட்டுக்கோ.
1: அதுக்கு நான் எங்க போறதாக்கோ?
2: எங்கேயும் போவேணா. இதோ
3: இந்த ஆடிப்பட்டம் காய்கறி சாகுபடிக்கு ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக பார்க்குறோம். ஏன்னா இப்போ நான் ஆடிப்பட தேடிவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்கவே இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாகுபடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்?
4: பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஒரு முத்தான பழமொழி இல்லைனா ஒரு செயல்பாடாக இருக்கும். ஏன்னா அந்த பருவம் தவறிச்சு அப்படின்னாலே எல்லாமே நமக்கு வந்து இடர்பாடுகள் தாங்க சார். முன்னோர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொன்னது. அதை நாங்கள் சயின்டிஃபிக்காகவும் இப்போ வந்து நாங்கள் இன்டர்பிரட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது காய்கறிகளுக்கு வந்து மிகவும் உகந்ததாகும் சார். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் என்பது ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மிக முக்கிய வந்து ஒரு வேளாண் பருவமாகும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வந்து ஆரம்பித்ததுனால ஒரு மிதமான மழை, அதிகமான ஒரு ஈரப்பதம் மற்றும் வந்து காய்கறிகளுக்குன்னு ஏற்ற ஒரு வெப்பநிலை வந்து இதுதான் சரியாக கொடுக்கக்கூடியதுங்க சார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி டெல்டா மாவட்டங்களான நம்ம தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்களுக்கு ஏற்றதாக இயற்கையாகவே அமைஞ்சு கொடுக்குங்க சார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விதை முளைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருந்து பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் குறைவாக இருந்து அதிக மகசூல் பெறலாம் சார். இதனால் விவசாயினுடைய வாழ்வாதாரம் மிகவும் மேம்படும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை சார்.
3: சரிங்க சார். இப்போ நம்ம பகுதிக்கு இப்போ நீங்கள் சொன்னால் நம்ம திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு நம்ம போடலாம்னா என்னென்ன காய்கறிகளெல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டோம்னா சரியாக இருக்கும் சார்? ஏன்னா ரெண்டு வகையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று நம்ம இந்த பகுதிக்கு வரணும், ரெண்டாவது விலையும் ஓரளவு கிடைக்கணும். அப்படின்னா என்ன மாதிரியான காய்கறிகள் நம்ம தேர்ந்தெடுக்கலாங்க சார்?
4: பொதுவாக காய்கறிகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க சார். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அப்படியே நேராக விதையை கொண்டு போய் நம்ம வந்து நிலத்தில் விதைத்து அதில் பலன் பெறலாம். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய், புடலங்காய், சுரக்காய், பீர்க்கை, கொத்தவரை, வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விதைப்பு செய்து உடனடியாக நம்ம பலன் பெறலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாற்றங்கால்

0: விட்டுட்டு மறுபடியும் அதிலிருந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா சொலனீசியஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, கத்திரி, மிளகாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் விட்டுட்டு எடுப்பாங்க சார். இப்போ நம்ம ஆடிப்பட்டம் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அந்த அந்த நாற்றங்களை வந்து நம்ம இப்போவே ஆரம்பிச்சிட நல்லதுங்க சார். அது எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, மிளகாய் அதெல்லாம் வந்து நாற்றங்கள்லேயே வந்து 25லேருந்து ஒரு 30 நாட்கள் அந்த வயதுள்ள நாற்றுகளை வந்து நம்ம எடுத்து நிலத்தை வந்து நம்ம தயார் செய்து நடலாம் சார்.
1: இப்போ வெளியிலேருந்து நர்சரியிலேருந்து வாங்குறோம்னா என்னென்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கலாங்க சார்? இப்போ ஏன்னா எல்லாருமே நர்சரி போட்டு தான் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் மொத்தமாக நர்சரியிலேருந்து வாங்கி நாற்றங்கள் போட்டுருவோம் போட்டுக்குவாங்க. அப்புறம் நம்ம மாதிரி வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனிக்கலாம் அதிகம் கொஞ்சம் சொல்லி.
0: ஆமாம் சார், ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து இந்த நாற்றங்கால் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அரிதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது, அப்புறம் வந்து எந்த விதையை தேர்வு செய்யணும் தெரியாது. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நர்சரி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சார். அதாவது நம்ம வந்து அந்த கூட்டுறவு மாதிரி நிறைய விவசாயிகள் சேர்ந்து அவங்களே வந்து இந்த பகுதிகளுக்கு நம்ம இந்த ரகம், இப்போ எடுத்துக்காட்டாக வந்து கத்தரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும் சார்.

0: அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நர்சரி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சார். அதாவது நம்ம வந்து அந்த கூட்டுறவு மாதிரி நிறைய விவசாயிகள் சேர்ந்து அவங்களே வந்து இந்த பகுதிகளுக்கு நம்ம இந்த ரகம், இப்போ எடுத்துக்காட்டாக வந்து கத்தரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கலராக இருக்கும் சார். இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதாக இருக்கும். இப்போ தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்தந்த பகுதிகளுக்கு எந்தெந்த ரகங்கள் வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு விவசாயிகளே வந்து அவங்க வந்து நர்சரியை வந்து ரெடி பண்ணுறாங்க சார். அதில் வந்து நம்ம சில கருத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, அந்த நர்சரியில் வந்து அவங்க உபயோகப்படுத்துகிற அந்த விதைகள் வந்து ஒரு வல்லுநர் விதையாக இருக்கா, இல்லை வந்து சர்டிஃபைடு சீட்ஸாக இருக்கா, இல்லை ஒரு ப்ரைவேட்டாக இருந்தால் இப்போ நிறைய பேர் வந்து ஹைப்ரிட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இருந்தாலும் அந்த சான்றிதழ்களை வந்து சரிபார்த்து கொண்டு அதன் பிறகு அதிலிருந்து நம்ம வந்து நாற்றுகளை பெற்று பயிரிட்டோமானால் விவசாயிகளுக்கு ஒய்க்காத ஒரு விவசாயமாக அது அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லைங்க.
1: சரிங்க சார். இப்போ ஓரளவு நம்ம லாபத்தை பார்த்து தான் காய்கறியும் போட வேண்டிய சூழலில் இருக்கும், ஏன்னா செலவும் இருக்குது நமக்கு. இப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு லாபம் தரக்கூடிய காய்கறினா எது எதெல்லாம் நம்ம இந்த ஆடிப்படுத்து கரெக்டாக இருக்கும் சார்?
0: விவசாயத்தின் மூலமாக லாபம் அப்படிங்கிறது வந்து அவங்க விவசாயிகள் மக்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு சிரமப்படக்கூடியது தான். இடர்பாடை வந்து நீக்குவதற்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ஒரு குறுகிய காலத்தில் நிகரான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. உடனே எனக்கு வந்து லாபம் வேணும், ஒரு விரைவான வருமானம் வேணும் அப்படின்னம்னா கீரை வகைகள் நம்ம பயிரிடலாம் சார். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நாட்களுக்குள்ளார நமக்கு வந்து விரைவான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த வெண்டை 40-50 நாட்களுக்குள்ளார ஒரு அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காய், பீக்கங்காய், கத்தரி, தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 60-70 நாட்கள் அல்லது 80 நாட்கள். இப்போ கத்தரிக்காய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தை விலையை பொறுத்து வந்து நமக்கு வந்து ஒரு லாபம் கொடுக்கக்கூடியது. இப்போ எல்லாருமே ஒரே நேரம் வந்து இப்போ தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயில் காலங்களில் வந்து தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்கும். அதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிரிடும் பொழுது மகரந்தங்கள் வந்து அந்த பூக்களுடைய அந்த இது வந்து அபாட் ஆயிரம் சொல்லுவாங்க, அந்த கரு வந்து கலைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி அபாஷன் இருக்கிறனால நிறைய வந்து காய்கள் கிடைக்காது, அதனால விலை வந்து ஏறிடும் சார். அதனால என்னன்னா அந்த இதில் எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஒரு இதில் வந்து ஒரு ஊரில் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு காய்களை தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் வந்து கத்திரிக்காய் போடுறோம், நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய் போடுங்க, நீங்கள் வந்து பீர்க்கங்காய் போடுங்க, அந்த மாதிரி பந்தல் காய்களை போட்டு ஒரு ஒருத்தரம் பிரித்து பிரித்து பண்ணோம்னாலே சந்தைக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து இந்த காய் தான் வரும்னா அந்த விலைகளை வந்து யாரும் உடைக்க முடியாது. அது வந்து நீடித்த ஒரு விலையான வருமானத்தை வந்து விவசாயிகள் கொடுக்கும். அதனால் விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு அந்த காய்கறிகளை பயிர் செஞ்சாங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து அதிகமாக லாபத்தை வந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாங்க சார்.
1: சரிங்க சார். இப்போ நம்ம விதைப்பு செய்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா விதைப்பு செய்கிறதுக்கான நேரம் வந்து இந்த காய்கறி பகுதியில் எந்த அளவுக்கு முக்கியமானதுங்க சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பொதுவாகவே வந்து காய்கறி விதைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாத தொடக்கத்திலிருந்து ஒரு 20 நாட்களில் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சார். சப்போஸ் இப்போ வந்து நாற்று நடவுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் நான் சொன்னபடி இந்த ஆடி மாதம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நாற்றுகளை தயார் செய்து நிலத்தையும் வந்து தயார் செய்துட்டனாலே கரெக்டாக அந்த ஆடி மாத தொடக்கத்திலேயே வரக்கூடிய அந்த மழையை பயன்படுத்தி நம்ம வந்து விதைப்பு மற்றும் நடவு செய்து நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாங்க சார். அது
1: இப்போ நம்ம நிலத்தை தயார்படுத்துறதுன்றது ரொம்ப அவசியமானது. கூடை உழவு நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க, ஒரு சிலர் செய்யாமல் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழலில் இந்த காய்கறி பயிர்கள் போடுறத பொறுத்தவரைக்கும் நிலத்தை தயார்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களில் கவனத்தில் வச்சுக்கணுங்க சார்?
0: நிலத்தை வந்து எப்போவுமே சொன்னபடி பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஆழமாக உழவு செய்கிறோமோ அது வந்து மிகவும் நல்லது சார். ஏன்னா அந்த மேல் மண் வந்து உள்ளே போகணும், கீழே உள்ள அந்த மண் வந்து மேலே வரணும். ஏன்னா இப்படி பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நோய் பரப்பும் காரணிகள் அல்லது வந்து களையினுடைய விதைகள் அல்லது பூச்சினுடைய முட்டைகள் வந்து மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகி சூரிய வெளிச்சத்தில் இயற்கையாகவே அதை வந்து ஓரளவுக்கு வந்து அதோடய பாப்புலேஷன்ஸு குறைச்சிடலாங்க சார். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பயிர் கழிவுகள் நிறையா இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம முழுமதாக அகற்றுவது மிகவும் முக்கியமானது சார். பின் அது வந்து பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 முறை வந்து உழவு செய்து மண்ணை வந்து நல்ல பொலப்பொலப்பாக மாற்றணுங்க சார். மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து 10-12 டன் அளவு வந்து நல்ல மக்கிய தொழு உரம் இல்லைன்னா கம்போஸ்ட்டு கொடுத்தோம்னா மண்ணுடைய வளத்தையும் நீர்பிடிப்பு திறனையும் வந்து அதிகரிக்கும் சார். இப்போ நம்ம அந்த ஆடிப்பட்டதுனால மழைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சிரும். ஸோ மழைக்கால சாகுபடி அப்படிங்கிறதுனால என்னென்னா நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதியினுடைய நல்ல உயரமான பாத்திகள் அமைச்சோம்னா நீர் தேங்காமல் அதனால வரக்கூடிய அந்த நோய்களை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளலாம் சார்.
1: இப்போ நாற்றாங்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்.
0: விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வித்து அதாவது ஒரு நாற்று அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்துகள் அந்த விதைகளில் வந்து நாற்றாங்கல் மூலமாக நம்ம ஏற்படுத்தணும், உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாங்கல் வந்து கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிற நல்லதுங்க சார். ஏன்னா மழை காலம் இருக்கிறதுனால நம்ம விதைகளும் வந்து இப்போ நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஸோ அதுவெல்லாம் வந்து இந்த மலையில் அழுகி வீணாக போகாத அளவுக்கு வந்து ஒரு உயரமான இடத்துல அந்த நாற்றாங்கல் அமைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நாற்றாங்கால் அமைக்கணும் அப்படின்னா அதோட அளவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேடு

0: வீடுகள் வந்து மேட்டுப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம் இருக்கணும், தேவையான அளவு நீளம் இருக்கலாம். ஏன்னா அந்த 1 மீட்டர் அகலம் எதுக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகள் வந்து நீளம், நம்மளுடைய இந்த நாற்று விதைகளை ஊனும் பொழுதும் சரி அந்த நாற்றுகளை பறிக்கும் பொழுது அவ்வளோதான் நம்முடைய கையினுடைய நீளம். ஸோ அதற்காக 1 மீட்டர் அகலமான ஒரு மேட்டுப்பாத்தி, அப்புறம் தேவையான நீளம் இருந்துக்கலாம். நம்மளுடைய தோட்டத்துக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ தகுந்தபடி நாற்றுகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த நாற்றங்களில் வந்து நன்கு மக்கிய தொழு உரத்தை சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க சார். ஏன்னா தொழு உரங்கிறது வந்து மெதுவாக அதோட சத்துக்களை வந்து அந்த நாற்றுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடியது, அதனால் நாட்டினுடைய வளர்ச்சி வந்து மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். விதைகளை வந்து நம்ம அந்த நாற்றங்களில் விதைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உயிரி விதை நேர்த்தி அப்படி சொல்லுவாங்க, அசிட் ட்ரீட்மெண்ட் வித் பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆர் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ், அதாவது பயோ ஃபங்கிசைட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ட்ரைகோடர்மா சூடோமோனஸ், அதில் வந்து விதை நேர்த்தி பண்ணோம்னா அந்த குற்றங்களில் வரக்கூடிய அந்த நோய்களை வந்து நம்ம வந்து தவிர்த்திடலாம். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா மழை நீரில் சேதம் இருக்காத அளவுக்கு வந்து அந்த உயரமான நாற்றங்கள், அப்புறம் வடிகால் வசதி கண்டிப்பாக வேணுங்க. அது இருந்துச்சுன்னா நம்முடைய இந்த நாற்றங்கள் வந்து மிக சிறப்பாக அமையுங்க சார். இதில்
1: சரிங்க சார், ஒரு சில சமயத்தில் திடீர்னு மழையும் வரும், அப்படிப்பட்ட சூழலில் இந்த நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கறி பயிரில் என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: பொதுவாக காய்கறிகள் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் பயிரிடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா திடீரென்று கனமழையெல்லாம் பெய்யுங்க சார். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மேக வெடிப்புங்கிறதெல்லாம் நம்ம இப்போ சர்வசாரமாக கேள்விப்படுறோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், இந்த எல்லினோன்னு சொல்கிறாங்க, சூப்பர் நிலம் வருது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா திடீரென்று நம்ம கனமழை வந்துச்சு, வந்துச்சுன்னா என்னாகும்னா தண்ணி வந்து அபரிதமாக இருக்கிறதுனால தேங்கி நம்மளுடைய பயிர்களை வந்து அழுகலுக்கு உட்பட்டுரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு சார். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தியிலும் உள்ள நல்ல ஒரு வடிகால் வசதி, அதாவது ட்ரென்சஸ் அப்படி சொல்லுவாங்க, நல்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதிகமான தண்ணீர் வந்து வடிக்கணுங்க சார். அது வந்து ரொம்ப கருத்தில் கொள்ள வேண்டும். இது வந்து நல்ல மழை பெய்கிற நேரம், மழை இல்லாத நேரம் என்னுடைய தோட்டம் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கு, காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மூலமாக நம்ம வந்து தாவரங்களுக்கு தேவையான நீரை வந்து கொடுத்தோம் அப்படின்னாலே செடிகளுடைய ஆரோக்கியம் அதோட வளர்ச்சி வந்து சீர்படும். ஸோ அதனால் நீர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சரியாக செஞ்சனாலே நம்ம இந்த காய்கறி பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேர் நோய்களை வந்து வெகுவாக நம்ம குறைக்கலாங்க சார்.
1: சரிங்க சார், கலை மேலாண்மை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சின்ன சின்ன பயிராக போடுறோம், காய்கறியை பொறுத்த வரைக்கும் கலை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். கலையை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் மேலாண்மை செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் செலுத்தலாம்? ஏன்னா ரெண்டாவது காய்கறி பயிரில் அதிகமாக செலவாகிற ஒரு விஷயம் இந்த களைக்கொல்லி. மக்களும் ரொம்ப களைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாட்டை கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகளும் அது கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் செலவு குறையும். அப்படி இருக்கும்போது என்னென்ன செய்யலாங்க சார் அவங்க?
0: காய்கறி பயிர்களில் மிக சவாலானது கலை மேலாண்மை தான் சார். எவ்வளவு நம்ம செடிக்கு நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா களைகள் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் நீர் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி அதிகமாக வளர்ந்துடும். அந்த நிலத்தை நம்ம கோடை உழவு வந்து பண்ணிட்டனாலே கலையினுடைய அந்த விதை மேல வந்து சூரிய வெளிச்சத்தை இதாயிரும். எப்பவுமே வந்து என்னன்னா பயிரிடுவதற்கு முன்பாக ப்ரீ எமர்ஜென்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த ஒரு களைக்கொல்லியை நம்ம பயன்படுத்திட்டாலே அந்த களையினுடைய தாக்கத்தை வந்து குறைத்திடலாம். இப்போ நீங்க சொன்னபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த களைக்கொல்லி இருக்கக்கூடாது சார், பூச்சிக்கொல்லி வேண்டாம், புஞ்சான கொல்லி எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளுடைய உடல்நலத்தை வந்து நாளுக்கு நாள் வந்து குன்றி போக பண்ணுது. நிறைய எதிர்பாராத நோய்கள் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயெல்லாம் வந்து தாக்கம் நிறைய இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை குறைப்பது நல்லது. பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் நம்ம போறது மிகவும் சிறந்தது. குறிப்பா காய்கறி பயிர்கள் பறிக்கணும், உடனே நம்ம சாப்பிட்றோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிடுவல் டாக்ஸிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை குறைப்பதற்கு ஏன்னா குழந்தைகள் இருந்து கர்ப்பிணிகள் இருந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரிஞ்சே வந்து விஷயத்தை கொடுக்க வேண்டாம். முதல் 45 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த முறை சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்தபடி பார்த்தீங்கன்னா அந்த கை முறையில் வந்து களை எடுக்கிறது, அதாவது லேபர்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ், அது பற்றாக்குறை, வேலையாட்கள்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் நிறைய வந்துருச்சுங்க சார். கொஞ்சம் அந்த இடைவெளியை மட்டும் பார்த்து இடைவெளி அதிகப்படுத்தி களை எடுக்கக்கூடிய அந்த கருவிகள் நிறைய வந்து விட்டது. அதை நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு சார், அந்த பண்ண முடியல அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மூடாக்குன்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங் சொல்லுவாங்க சார், அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி களையை வந்து முற்றிலுமா குறைச்சலாம் சார். நல்ல ஒரு ஆரோக்கியமான காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாங்க சார்.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உர மேலாண்மையில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் செய்யணும் அப்படின்னா அதை ஊட்டச்சத்துக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாங்க சார்?
0: எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டகிரேட்டட் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி தான் எல்லாம் கொண்டு போகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுவதமாக 100% வந்து எனக்கு மருந்து வேண்டாம், 100% வந்து இயற்கை அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு வந்து வந்து சின்ன ஒரு இடர்பாடாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறது நமக்கு நல்லது. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொழு உரம், பசுந்தால் உரம், உயிர் உரம், மற்றபடியாக அந்த வேதியியல் உரங்களை வந்து ஒன்றிணைந்து பயன்படுத்தலாம் சார். இதில் வந்து இன்டகிரேட்டடாக பண்ணோம் அப்படின்னால என்ன ஆகும்னா மண்ணினுடைய வளம் வந்து நீண்ட காலம் பாதுகாக்கப்படும். எடுத்துக்காட்டா வந்து நம்ம வேதியியல் ரசாயன உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை கொடுத்தாலே என்ன ஆகும்னா அந்த மண்ணில் உள்ள அந்த பெனிஃபிஷியல் மைக்ரோபியல் அந்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குங்க சார். பாக்டீரியாவுக்கு பூஞ்சானங்கள் நிறைய இருக்கும். இது வந்து என்னன்னா அந்த சத்தை வந்து கிரகிப்பதற்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் சார். அதனால் நம்ம காய்கறிகளே வந்து சாப்பிடுவதே வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்க வேண்டியதாக சாப்பிட்றோம். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சத்துக்கள் வந்து முழுமையாக சென்றடையும், காய்கறிகள் மூலமாக கிடைக்கும். அது மூலமாக மனிதனுக்கும் அதை சாப்பிட்டு

0: அனைத்து உயிரினங்களுக்கும் வந்து ஒரு முழுமையாக சேரும். அதனால அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை அப்படிங்கிறது காய்கறி பயிரில் ஒரு நல்ல வளர்ச்சியும் தரமான மகசூலையும் கொடுக்கக்கூடியதுங்க சார். இது
1: தாரிணி, நோய் தாக்கத்தை ஆரம்ப நிலையிலே குறைக்கணும்னா விதை நேர்த்தி அவசியமா?
2: அது மட்டும் இல்ல பூங்கொடி, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், என்னென்னலாம் காய்கறி சாகுபடி செய்யலாம், லாபம் எந்த அளவுக்கு வரும், வெளியில இருந்து நர்சரியில வாங்கினதை நம்ம எப்படி பாத்துக்கணும், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மைய ஏன் கடைபிடிக்கணும், இப்படின்னு ஒன்னு ஒன்னையும் பக்குவமா எடுத்து சொல்லிருக்காங்க.
1: ஏய், நிறுத்து நிறுத்து, நீ பேசும்போது ஏதும் என் பேரை சொன்ன?
2: ஆமா சொன்ன, இப்ப என்ன பண்ணுங்கற?
1: சரி சரி சொல்லிட்டு போ, நல்ல வேலை என்னை வாடி போடின்னு நீ சொல்லல.
2: என்னக்கா சொன்ன?
1: இல்ல அக்கான்னு மரியாதை குடுன்னு சொன்னேன்.
2: சரிங்க பூங்கோடி அக்கா, ஓகேவா? அப்போ
1: டபுள் ஓகே. ஆனா காய்கறி சாகுபடி செய்யறோம்ல, அப்போ இந்த பெண் பூ அதிகமா உருவாகிறதுக்கு என்ன செய்யணும், மத்த போக்குவரத்து விஷயம் எல்லாம் சொல்லலையே இந்த சாரு.
2: சொல்லுவாங்க, அமைதியா கேளு.
0: இந்த உயிர் உரங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்கள், குறிப்பா வந்து அந்த கீரைகள், பந்தல் காய்கறிகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அதனுடைய விளைவுகள் வந்து காட்டக்கூடியது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுல நுண்ணுயிர்களுடைய செயல்பாட்டை வந்து அதிகரிக்கும். எடுத்துக்காட்டா வந்து அசோஸ் பயிரிலம், பாசோ பாக்டீரியா, ரைசோபியம், அப்புறம் வந்து வேம் போன்ற உயிர் உரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து கிடைக்க செய்யுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேதியியல் அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸோட பயன்பாட்டை குறைச்சி சுற்றுச்சூழல் நட்பு விவசாயத்தையும் நம்மளால வந்து மேற்கொள்ள முடியும்.
3: இப்போ இந்த காய்கறி பயிரில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னாங்க சார், ரொம்ப ஈஸியாக பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த கீரை மாதிரி பயிர்கள் போடும்பொழுது அது என்னன்னா அந்த பூச்சி தாக்குதல் வந்து அந்த மொத்த மகசூலையுமே கூட கெடுத்துரும். ஏன்னா அப்பியரன்ஸ் கொஞ்சம் மாறினுச்சுனாலுமே உங்களால் சந்தையில் கொண்டு போய் விற்க முடியாது. பார்க்கும்போது ஏதாவது பூச்சிக்கடி மாதிரி இருக்கு, இது இருக்குனாலும் பொருட்கள் சரியா போகாது. இப்படி இருக்கும்போது இந்த பூச்சி தாக்குதல நம்ம எப்படி கண்காணிக்கலாங்க சார்? முதல்ல இந்த மாதிரி காய்கறி பயிரில் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பூச்சி தாக்குதல் வந்து எடுத்துக்கிட்டா அந்த கத்திரிக்காய் நம்ம கடையில் போறோம்னாலே நம்ம எல்லாருமே எடுத்து எடுத்து பார்ப்போம். அந்த கத்திரிக்காயில் ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்துச்சுனாலே அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எடுக்க மாட்டோம். அது வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வந்து அந்த ரசாயன மருந்துகளை, கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால தான். இதை வந்து இந்த ரெசிடுவல் டாக்ஸிட்டி அதிகமாக இருக்கனால இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார். இதை அப்படி வந்து நம்ம குறைக்கலாம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து எப்போல்லாம் நமக்கு உள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்புறம் வந்து நீல நிற ஒட்டு பொறிகளை வந்து வயலில் நம்ம வந்து வச்சிடலாங்க சார். அந்த ஒட்டு பொறிகள் வந்து எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுடைய வேளாண்மை கல்லூரி ஈச்சங்கோட்டையிலையும் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விற்பனைக்கு உள்ளது. அதை வந்து நம்ம வயலில் நம்ம கொடுத்துட்டாலே என்னாகும், அந்த பூச்சியினுடைய வருகையை வந்து நம்ம கண்காணிச்சிடலாம் சார். இன்னொன்று வந்து அந்த எதிரி பூச்சி வர நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது போய் அந்த பூச்சிகளை அந்த நமக்கு வந்து கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து அதை வந்து அலாம் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளை த்ரிப்ஸ் அப்புறம் இலைப்பேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த முறையில் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி எண்ணிக்கை வந்து இந்த பொருளாதார சேத நிலையை வந்து தாண்டும் போது அப்போ மட்டுமே வந்து நம்ம வந்து அந்த இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தகுந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பெருமளவு வந்து அந்த மகசூல் வந்து இழப்பு ஏற்படும் சார்.
3: சரிங்க சார். இப்போ இதில் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எந்த அளவுக்கு காய்கறி பயிர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: சார், இந்த பூச்சி தாக்குதலை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஒருங்கிணைந்த முறை இருக்குங்க சார். அதில் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஒட்டு பொறிகள்னு சொல்லுவாங்க சார், எல்லோ ஸ்டிக்கி டைப்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபெரமோன் பொறி அப்படி சொல்லி இனக்கவர்ச்சி பொறிகள் சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு பெண் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு ஒரு திரவத்தை சுரந்து ஆண் பூச்சியை வந்து கவர் செய்யும். அப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து இந்த கெமிக்கலாகவே செஞ்சு அதை வந்து நம்ம ஒரு ட்ராப் மூலமாக வச்சுட்டாலே அது வந்து அந்த பெண் பூச்சி தான் நம்மளை கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு போய் விழுந்து என்னாகும், அதனுடைய பாப்புலேஷன் வந்து நம்ம குறைச்சிடலாம். அப்புறம் வந்து உயிரியல் கட்டுப்பாடு நிறையா இருக்குங்க சார். இப்போ வந்து நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா அந்த நன்மை பயக்கும் பூச்சிகள் ப்ளஸ் வந்து நம்ம அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் பூச்சிகளை வந்து அதை போய் சாப்பிட்றோம் இல்லை அந்த செயல்பாட்டை வந்து அப்படியே வந்து குறைச்சி விடும் அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து நம்ம இப்போ மருந்து அடிக்கணும் அப்படின்னாலே என்ன ஆகும், டக்குனு வந்து பார்த்தீங்கன்னா செடியில் நம்மளுடைய காய்கறி பயிர்லேருந்து அடுத்தபடியாக கொண்டு போய் இந்த கலை செடியில் போய் உட்காந்துரும். ஸோ அதனால் கலைகளை வந்து நம்ம அகற்றுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக வந்து அந்த பந்தல் காய்கறிகளுக்கு என்னுடைய அனுபவத்தின் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டு பொறி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறந்தது சார். அது வந்து நிறைய வந்து அந்த பழைய ஈக்கள் அப்புறம் வந்து நிறைய பூச்சிகளை வந்து கவர்ந்து இழுத்து நேரம் அந்த சேதாரத்தை வந்து நாங்கள் வந்து பெருமளவு நாங்கள் குறைச்சிருக்கோம்.
3: சரிங்க சார். இப்போ காய்கறி பயிரில் வந்து குறிப்பாக இப்போ திடீர்னு மழையெல்லாம் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான நோய்கள் தாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சார்?
0: சார், பூச்சி பொடியே பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வந்து நோய்கள் தான் ரொம்ப அதிகமாக வரும் சார். எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரழுகள், இலைப்புள்ளி, சாம்பல் நோய்,

0: வாடல் நோய், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து பழம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அந்த பழ அழுகல், இதெல்லாம் வந்து மழைக்காலத்தில் காய்கறிகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் சார் இது எல்லாமே.
1: சரிங்க சார். இப்போ நம்ம நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை விவசாயிகளுக்கு, இந்த குறிப்பாக இப்போ இந்த படத்தில் போடுற விவசாயிகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: மழைக்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைப்புள்ளி, சாம்பல் நோய், வாடல் நோய் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம குறைக்கிறது நோய் எதிர்ப்பு உள்ள ரகங்களை வந்து நம்ம தேர்வு செய்வது மிக முக்கியமானது. அடுத்தபடியாக வந்து பயிர் சுழற்சியை வந்து மேற்கொள்ளணும் சார். அடுத்தபடி முக்கியமான நம்ம தோட்டம் அல்லது வயலுடைய சுகாதாரத்தை வந்து பேணுதல், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து நோயினுடைய அந்த தாக்கம் அல்ல நோய் அறிகுறிகளை உடனடியாக கண்டறிஞ்சு நம்ம அதற்காக அந்த கட்டுப்படுத்துதல் முறைகளை வந்து உடனடியாக மேற்கொண்டோம் அப்படின்னாலே அடுத்தபடியாக அது வந்து பரவுவதற்கான அந்த இதை வந்து நம்ம குறைச்சிடலாங்க சார். இது வந்து மிக சிறந்த ஒரு நோய் மேலாண்மை முறையாங்க சார் இது.
1: சரிங்க சார். பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார். இப்போ ஒரு பயிர் வகையாக நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், அந்த சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுங்க சார். முதல்ல வெண்டையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார்.
0: சரிங்க சார். வெண்டையை பொறுத்த வரைக்கும் சார் அதனுடைய விதை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கனாலே 3 லிருந்து 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். ஒரு ஹெக்டேருக்கு எடுத்தினால 1-8 கிலோ தேவைப்படுங்க சார். விதை நேர்த்தி ரொம்ப முக்கியம். அசோஸ் பெரியலம் அப்புறம் ட்ரைகோடர்மா வச்சு நம்ம வந்து விதை நேர்த்தி செஞ்சிடணும் சார். இடைவெளி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 45 x 30 சென்டிமீட்டர், அதாவது 1.5 to 1 அடி அந்த இடைவெளியில் வந்து நம்ம வந்து வெண்டையை வந்து பயிரிடலாம். முதல்ல பூக்குற காலம் வரைக்கும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வராமல் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்துங்க சார், வந்து இழப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் அதுக்கு ரெசிஸ்டண்டான ஒரு ரகங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சார். அது வந்து CO4 அப்புறம் CO THC அப்படிங்கிற மாதிரி அந்த ஹைபிரிட்ஸ்லாம் வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து இந்த வெக்டர் சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் தேமல் நோயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெமிசிய டபாக்கி அப்படிங்கிற அந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் போய் வந்து அந்த சாரை வந்து உட்காந்து புரியுதோ அது அடுத்தபடி எங்கே உட்காருதோ எல்லாத்தையும் அப்படி பரப்பிட்டு போய் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அந்த வெள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு வந்து அந்த மஞ்சள் ஒட்டுப்பொறிகள் அப்புறம் அதுக்கு தகுந்த ரசாயன மேலாண்மை முறைகளில் அதை கட்டுப்படுத்தினாலே இந்த பெருமளவில் தாக்கத்தை ஏற்படக்கூடிய அந்த மஞ்சள் தேமலை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கலாம் சார் இது.
1: சரிங்க சார். அடுத்து நிறைய போடுற ஒரு முக்கியமான பயிர் தக்காளி.
0: ஆமாங்க சார்.
1: தக்காளியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம், எது எது செஞ்சாங்கன்னா ஒரு வெற்றிகரமான முறையில் அவங்களால சாகுபடி செய்ய முடியும், அவரோட எடுக்கலாம்.
0: தக்காளியில் வந்து நம்ம அந்த அடிப்பட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே என்ன மழை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மழை நீரில் வேர் அழுகல் ஏற்படாத வண்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வடிகால் வசதி ரொம்ப முக்கியமானது. நாற்றுகள் வந்து ரொம்ப முக்கியங்க சார். அதாவது 25 to 30 நாட்கள் வயதுள்ள நாற்றுகளை நம்ம வந்து வயலில் கொண்டு வெட்டினாலே அது நல்லாயிருக்கும். தக்காளிக்கு வந்து தகுந்த இடைவெளி, அதாவது ஒரு 2 to 1.5 அடி இல்லை 2 to 1.5 அடி அந்த இடைவெளியில் விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக அந்த பூச்சியோ நோயோ டக்குன்னு போகிறது வந்து அந்த தொடர்பு வந்து குறைக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சொட்டு நீர் பாசனம் அல்லது உரப்பாசனம் சொல்லலாம், ஃபெர்டிகேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வந்து தக்காளிக்கு ரொம்ப சிறந்தது சார். எதுக்காக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வாரம் வாரம் அதோடைய விலை வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க சார். இப்போ அதிகமாக வரத்து வந்துச்சுனாலே அந்த விவசாயிகளுக்கு விலை கிடைப்பதில்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தக்காளியை பறிக்காம விட்டுருவாங்க, இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பறித்த தக்காளியும் கொண்டு போய் கீழே கொட்டிடுவாங்க. அது வந்து வந்து மனதுக்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. அதுக்காக அந்த ஃபெர்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு கரையும் உரப்பாசனம் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் விலை கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சினாலே நம்ம வந்து அந்த உரங்களோட அளவில் கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியுடைய மகசூல் அதிகப்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாம் சார். சப்போஸ் விலை குறையுது அப்படின்னாலே நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே அந்த உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதை குறையும்னா அப்படி ஸ்டேகடாக கொஞ்சம் அப்படியே மெது மெதுவாக கொண்டு போய்க்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிகேஷன் சிஸ்டத்தில் அந்த பசுமை குடிலில் நம்ம செய்யலாங்க சார். முக்கியமாக தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி இலைச்சுருட்டு நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பொதுவான ஒரு நோய் சார். அதை கட்டுப்படுத்த ஒயிட் ஃப்ளை அதை வந்து கட்டுப்படுத்தினாலே வந்து நமக்கு இந்த தக்காளி இலைச்சுருட்டு நோயை வந்து நம்ம தடுத்து விடலாம் சார்.
1: சரிங்க. இப்போ கொடிவகை காய்கறிகள் போடுறாங்க, பாவக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் இதுமாரி போடுறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுங்க சார்? அவர்களுக்கான தொழில்நுட்பங்கள் என்ன அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.
0: இப்போ கொடிவகை காய்கள் எடுத்துக்கிட்ட அந்த பாகற்காய், புடலங்காய், பீர்க்காய் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. அது போவன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த பந்தல் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக கிடைக்கணும் சார். அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த காய்க்கிற பழங்கள் வந்து தரையில் படாமல் இருக்கணும். தரையில் பட்டாலே அந்த உள்ள அந்த நோயோ அந்த பூச்சிகளோ டக்குன்னு வந்து அந்த மகசூலை வந்து பாதிக்கக்கூடியது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த பந்தல் காய்கறி எல்லாருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்பூக்கள் பெண்பூக்களுடைய அந்த விகிதத்தை வந்து நம்ம சராசரியாக சரிவிகிதமாக வந்து பராமரிக்கணும். ஸோ பெண்பூக்களை ஊக்குவிப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜிபலிக் ஆசிட், சிறல் அந்த மாதிரி வந்து அந்த ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க சார், அதை கொடுத்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் பூக்களை ஊக்குவித்து அதுபடியே அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மகசூலையும் வந்து விவசாயிகள் அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் சார். இதுதான் வந்து பந்தல் காய்கறிகளில் ஒரு நல்ல ஒரு நடைமுறையாகும் சார்.
1: சரிங்க சார். இப்போ கீரையை பொறுத்த வரைக்கும்

0: போடுறாங்க அப்படின்னா கீரைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம்?
1: கீரை 25 முதல் 30 நாட்களுக்குள்ள ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிலையான வருமானத்தை கொடுக்கக்கூடியது அந்த கீரை தாங்க சார். கீரையை போட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிறிய உயரமான பாத்தியில் வந்து நம்ம விதைக்கணும் சார், ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வந்து 25 நாட்களில் வந்து நம்ம அறுவடை செய்யலாம். ஒரு சில கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டு கீரைகள் வந்து பார்த்தீங்கன்னா முத்த விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரைகள் வந்து தண்டுக்காக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இலைக்காக வேண்டும்னா குறுகிய காலத்தில் அதாவது 25 நாட்களே நம்ம அறுவடை செய்யலாம். தண்டுக்காக வேண்டும் என்று சொன்னால் ஒரு 45 முதல் 60 நாட்கள் வந்து நம்ம வந்து அறுவடை செய்யலாம். கீரை குறைந்த முதலீட்டில் அதிகமான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரு சந்தை தேவை இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மருத்துவ கவுன்சிலுடைய பரிந்துரையின்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய சராசரி தேவைகளில் கிட்டத்தட்ட 75 லிருந்து ஒரு 125 கிராம் வரையும் கீரைகள் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்முடைய உடல் வந்து அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து பெற இயலும் சொல்கிறாங்க. ஆனால் அவளை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு சார். இப்போ நீங்கள் வந்து அர்பன் சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இப்போ கிராமங்களில் இருக்கோ இல்லையோ டவுனில் அந்த சிட்டிஸ் அர்பன்ஸில் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை காய்கறிகள் அந்த பச்சை கீரைகளை வந்து அதிகமாக விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த சத்தை வந்து பேணிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையின் தேவை அதிகமாக உள்ளதுனால கீரைகளுடைய வரவேற்பு வந்து நகர்ப்புறங்களில் மிகவும் அதிகமாகிட்டே போயிது. நாளடைவில் வாரத்தில் வந்து 2 லிருந்து 3 முறை வந்து நீர் கொடுத்தாலே போதும் சார். அதனால் குறைஞ்ச இடத்துல ஒரு குறைஞ்ச நீர் வசதி உள்ள இடத்துல வந்து அதிகமான லாபம் பார்க்கலாம் அப்படின்னா கீரைகளுக்கு விவசாயிகள் செல்வது மிகவும் சிறந்ததாகும் சார்.
0: சரிங்க சார், நீங்கள் சொன்னப்பல என்னென்னா ஒரு குறைந்த காலத்தில் ஒரு நிறைவான ஒரு வருமானத்தை பார்க்கறதுக்கு இந்த காய்கறி பயிர்கள் ரொம்ப துணையாக இருக்கும். மற்ற எந்த பயிர் போட்டுட்டு இருக்கவங்களும் இந்த ஒரு பட்டத்தில் இதை போடுறாங்க அப்படின்றப்ப பயிர் சுழற்சிக்கும் ஒரு வகையாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது வந்து என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும், எப்படி நாற்றங்கள் அமைக்கணும், விதைகள் எப்படி தேர்வு செய்யணும், இந்த பூச்சி மேலாண்மையை பொறுத்தவரைக்கும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை எப்படி பயனுள்ளதாக இருக்கும், உர மேலாண்மையிலையும் நம்ம எல்லா மாதிரியான உரங்களையும் ஒன்றா சேர்த்து பயன்படுத்தும் போது இயற்கை உரங்களும் கொஞ்சம் தொழு உரம் இது மாதிரி போடலாம், அப்புறம் நமக்கு கொடுக்குற நார்மலான ரசாயன உரங்கள் கொஞ்சம் உயிர் உரங்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த காய்கறி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல மகசூல் எடுக்கலான்ற தகவலாம் சொன்னீங்க. நிறைவாக நீங்கள் டெல்டா பகுதிகளில் இந்த படத்தில் காய்கறி போடுற விவசாயிகள் என்னென்ன விஷயங்களை செய்யணுன்றது மட்டும்
1: இப்போ நம்ம காவிரி டெல்டா விவசாயிகள் வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து ஒரு 10 தொழில்நுட்பங்களை பின்பற்றினாலே போதும் சார். தரமான விதைகள் சார் அதை வந்து பயன்படுத்துவது மிக முக்கியமானது. அடுத்து அதே விதைகளை உயிரியல் விதை நிறுத்தி செய்தது ரொம்ப அவசியமானது. அப்புறம் உயரமான பாத்தி அமைத்தல், ஏன்னா தண்ணீர் பாதிப்பு ஏற்படுறதுனால உயரமான பாத்தி அமைத்தல், நல்ல வடிகால் வசதி ஏற்படுத்துதல், அப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதுக்கு அடுத்தபடியாக வந்து தொழுபுரம் மற்றும் உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தல், ரசாயன உரங்களை வந்து குறைத்து கொண்டு இந்த மாதிரி இயற்கை உரங்களை பண்ணாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சத்தான காய்கறிகள் கிடைக்கக்கூடியது. அப்புறம் வந்து அந்த பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டுப்பொறிகள், ஃபெரமோன் பொறிகள், அப்புறம் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை இதெல்லாம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் விட மேலானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் என்னென்ன காய்கறிகள் தேவை அப்படிங்கிறபடி நம்ம பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம பயிர் தேர்வு செய்து நம்ம பின்பற்றினாலே நல்ல ஒரு லாபத்தை வந்து விவசாயிகள் பெறலாம் சார்.
0: இப்போ நீங்கள் சொன்ன சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
1: விவசாயிகள் என் நேரமும் வந்து என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் சார். என்னுடைய தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா 948-93-20-948. மறுபடியும் சொல்கிறேன், 948-93-20-948. எனக்கு நேரம் நீங்கள் வந்து அலைபேசியில் அழைக்கலாம். சப்போஸ் உங்களோட காய்கறி பயிர்களில் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்து கூட எனக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் அதுக்கு நீங்கள் அனுப்புனா கூட நான் உடனடியாக பார்த்து கூட அது என்னென்ன பிரச்சனைகள் எப்படி களையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவியல் ஆலோசனை வழங்குவதற்கு நான் எப்பவும் தயாராக இருக்கேங்க சார்.
0: நிறைய முக்கியமான தகவலை சொன்னீங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டது மிக்க நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
2: தரணி தரணி, நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட் போலாமா?
3: எதுக்குக்கா?
2: ஆனி மாசம் இன்னைக்கு 19 தேதி ஆச்சு, காய்கறி விதைகளை இப்பயே வாங்கிட்டு வந்தாதானே ஆடி முதலுக்கே நடவு செய்ய முடியும்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா விதை வாங்கும் போது கண்ட கண்ட இடத்துல வைக்கிற விதையெல்லாம் வாங்க கூடாதுன்னு தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் KS விஜய செல்வராஜ் அவங்க சொன்னாங்கல்ல?
2: ஆமாமா சார் சொன்னாருதான், ஆனா நம்ம அது வாங்கறதுக்கு எங்க போகணும் என்ன?
3: நம்ம எங்கேயும் போக வேணாம், வேணாம். பின்ன நமக்காகவே அக்ரிகார்ட் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு.
2: சரி,
3: இணைப்புல உள்ள போய் தேடுனா உனக்கு என்ன விதை வேணுமோ பணம் கொடுத்துட்டா பார்சல் வீட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லையா, அருகாமையில உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்துல அலுவலரை தொடர்பு கொள்ளலாம்.
2: நீ சொல்றது சரிதான் தாரணி. அதே மாதிரியே

0: செய்வோம்.
1: அக்கா, முதல்ல செய்ய போறது காய்கறி சாகுபடியா இல்ல கீரை சாகுபடியா?
0: கீரை சாகுபடி தான் முன்னாடி, ஏன்னா அதுதான் 20-30 நாளைக்குள்ளார வருமானம் பார்க்கலாம்னு சார் சொன்னார்ல. அப்படியே படிப்படியா பாகற்காய், பீர்க்கு, பொடலை, தக்காளி, வெண்டை, அவரை இப்படின்னு அடுத்தடுத்த காய்கறி சாகுபடிக்கு போக வேண்டிதான்.
1: சமத்துனா சமத்துதான் அக்கா. வீட்டுல இனிமே டெய்லி 250-300 கிராம் காய்கறியை தான் டெய்லி சாப்பிடுவாங்க போலயே. கிட்டத்தட்ட 500 கிராம் வரைக்கும் கூட போலான்னு நினைக்கிறேன்.
0: அளவுனா அளவுதான், மிச்சம் இருக்கிறத வித்து வருமானம் பார்க்கணும். இல்ல, வருமானம் வருமானம் முக்கியம்.
1: பலே பலே, தோட்டத்துக்கு போக நேரமாச்சு, நான் வரேன்.
0: அப்போ என் தோட்டத்துல வேலை செஞ்சு தாரேனது அமுட்டு தானா?
2: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் ₹590. விருப்பமுள்ள கால்நடை வளர்ப்போர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23-31-715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23-31-715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையானது அதிக வெப்பம், அவ்வப்போது லேசான மழை மற்றும் அதிவேக காற்று என நிலவுவதால் மாறுபட்ட காலநிலைக்கு ஏற்றவாறு கோழி பண்ணையாளர்கள் சில யுக்திகளை கையாளுவது அவசியமாகும். காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதால் தீவனம் வீணாவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகளை பண்ணையாளர்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். மேலும் அடுத்த 2 மாதங்களுக்கு இதுபோன்ற அதிக காற்றின் வேகம் கொண்ட வானிலையே நிலவக்கூடும் என்பதால் தீவன விரயத்தை தடுப்பதற்கு கோழியின் தீவனத்தில் சிறிதளவு தாவர எண்ணெயை சேர்க்கலாம். இதனால் மதிப்புள்ள வைட்டமின் போன்றவை காற்றில் பறந்து செல்வதை தடுக்க முடியும். மேலும் உயர் மனைகளின் பக்கவாட்டில் படுதாவை கட்ட வேண்டும். இவ்வாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
4: நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மண் பரிசோதனை மற்றும் சமச்சீர் உரமிடுதல். பெரம்பலூர் வாலிகண்டாபுரம் வேளாண்மை அறிவியல் நிலைய ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர் என் சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
3: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்.
4: நாளை 7:25 உழவர் உலகத்தில் வேளாண் சார்ந்த தகவல் தொழில்நுட்பங்கள். தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெயசங்கர். தொடர்ந்து பயோஃபிளாக் தொழில்நுட்பம். தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி யுவராஜன் ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் நாளை 7:25 உழவர் உலகத்தில் இடம்பெற உள்ளது. நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்.
3: புது முறைகளையும்
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 8:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜோத்பூர் விமான முனைய கட்டிடத்தை நாளை திறந்து வைக்கிறார். பலோத்ராவில் 100,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து மாலை குஜராத் மாநிலம் அகமதாபாதில் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவப்பட்டுள்ள செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்த மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்களுக்கான தேசிய பயிற்சி பட்டறை புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இதன்படி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு

0: பணிகளுக்கான நிதி பரிந்துரை 84% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நெடுஞ்சாலைகள் சிறு துறைமுகங்கள் துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்ந்த ஆய்வுக்கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. வருவாய்த்துறையில் தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இணையவழி உட்பரிவல்லாத தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்துதல் குறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இனங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கட்டிட புனரமைப்பு பணிகளை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைந்து முடித்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். கூட்டுறவு சங்கங்களில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதே தமிழக அரசின் நோக்கம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட தொடக்க நிலை கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய அவர், நடப்பாண்டில் பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 73 கோடி ரூபாய் அளவிற்கும் அதிகமாக பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜஹான் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்கள் தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களிடம் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் நாளை கோரிக்கை மனுக்களை பெறுகிறார். இத்தொகுதிக்குட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கி பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது நடுவர் ஆணையம் அமைக்கும் தீர்மானத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை, ஈரோடு, புதுக்கோட்டை, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாநகராட்சி அலுவலகங்களில் முறைகேடுகள் தொடர்பான புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மாவட்ட செயல்பாட்டு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமப் பகுதியில் செயல்படும் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நாளையும் நாளை மறுநாளும் அமோனியா வாயு அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். தொழிற்சாலையிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் அடவி நயினார் மற்றும் கருப்பா நதி அணைகளிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக இதுவரை தண்ணீர் திறக்கப்படாததால் 1,000,000 ஏக்கர் விளைநிலங்களில் நடவு பணிகள் பாதிப்படைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அணைகளிலிருந்து உடனடியாக தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனி ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரத்தை கேட்கலாம்.
2: Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World Cup news. Portugal came from behind to beat Croatia 2-1. The win puts them through to the last 16 of the World Cup. Cristiano Ronaldo cancelled out Croatia's opener from the penalty spot on 68 minutes before Gonçalo Ramos scored a stoppage time winner. The Portugal manager, Roberto Martinez, says it was a tense evening.
3: It's important to keep the calmness, be rational. And I think now I've got enough experience. I lost all my

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலை வரிசைகள்ல நேரம் 8:08 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இரவு இசை இனிமையில உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். நேரிலே அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது
1: அறிமுக நேயர்களா இருந்தா 240-102-1 அப்படிங்கிற எண்ணிலையும், வழக்கமா பேசக்கூடிய நேயர்கள் 246-102-1 அப்படிங்கிற எண்ணிலையும் தொட்டு வரலாம். திருச்சியோட முன் இணைப்புக்கு 0-431.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. நம்ம கூட பேசுறதுக்காக முதல் நேயர் யாருங்கிறது. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளூர்ல இருந்து தமிழரசி. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்மா. தமிழரசி அம்மாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன வீட்டுல இருந்து எல்லாம் உள்ள மாட்டான்.
2: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்டலாங்கம்மா.

0: நேரம் 8:18. நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்வதுங்க.
1: பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன ஆசை படத்துல பாட்டு போடுங்க சார்.
0: என்ன ஆசை மச்சான்ல இருந்து? நன்றி இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான ஒரு பாடல் வருது, கேட்டலாம்.

0: 8:24 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர்,
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கமா.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சிதம்பரம் புவனையில இருந்து சுமதி பேசுறேமா.
1: சுமதிமா, எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா இருக்கமா. நீங்க?
1: நல்லா இருக்கோம்மா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எனக்கு வந்து ஹேராம் படத்துல இருந்து இசையில் தொடங்குதம்மா அந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பாம்மா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:30 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது இரவு இசை இனிமை. நம்ம கூட பேசுற காத்திருக்கிற நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேரு?
2: என் பேர் வந்து தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நன்றிங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் சார்.
1: சொல்லுங்க குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து மிஸ்டர் பாரத் படம், எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாண்டியன்.

0: பாடல் சார்?
1: என்ன பாட்டுங்க?
0: பாட்டு வந்து காத்திருந்து கதவு துறந்து உள்ளுக்கு வாடி, காதல் செய்து கத்துத்தர முன்னுக்கு வாடி, நான் வாழ பிடிக்கும்.
1: பாட்டையுமே பாடிடுவீங்க போல இருக்கு. நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.
2: யாரது?
3: நான் தான்.

0: யாரது?
1: நான் தான்.
0: நான் தானா?
1: நான் தான்.
0: எங்க இருக்கீங்க?
1: எங்க
0: எங்க

0: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை கேட்டு அணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:37.
1: நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர் யார்? இங்க இருந்து வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருச்சில இருந்து விஜயா பேசுறேன், மலைக்கோயில இருந்து.
1: விஜயமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். ரேடியோ பெட்டி வச்சுக்கிட்டே நீங்களும் பேசிட்டு இருக்கீங்களா? இருக்கே, அப்படியா? ரேடியோ மேல அவ்வளவு காதலா இல்ல உங்க குரலை நீங்களே கேட்கணுங்கிறதுக்காக வா இந்த ஆர்வம்?
2: அப்படியெல்லாம் பாட்டுக்கு எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும்.
1: அதனாலங்களா? சரிங்க, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு படிக்காதவன் படத்துல இருந்து ஜோடி கிளியே அந்த படம் வேணும் மேடம்.
1: ஓகேம்மா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: தேங்க்ஸ் மேடம்.

0: 8:43 கிடைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள். இது இரவு இசை இனிமை.
1: இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தேகர், வணக்கம்.
2: இரவு நேரத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் நமது 102.1 அன்பு சகோதரி, அன்பு சகோதரர் இருவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி இணைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். ஐயா, இருவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
1: நன்றிங்க, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க கணேசன் ஐயா?
2: நலமா இருக்கேன். நம்ம பண்புலையோட இணைந்து பயணிக்கும் பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக
1: தொடர்ந்து இணைஞ்சு இருங்க, அந்த மகிழ்ச்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
2: அந்த மாவீரன் படத்துல இருந்து சொக்குப்படி கக்கத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிற பாடல வந்து அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் வழங்கிய வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: 8:48 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை
1: நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: லால்குடி வட்டம் திருமண மேடம், அம்சோலி பேசுறேன் மேடம்.
1: அம்சோலியம்மா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில? ஐ லவ் இந்தியா படத்துல குறுக்கு பாதையில மேடம்.
1: எல்லாரும் இன்னைக்கு பயங்கரமா தேர்வு செய்யறீங்களாட்டிருக்கேன் பாடல்களை. நன்றிமா, இணைப்புல வந்ததுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வரிசையாங்க நாயகள் கொடுத்துட்டு இருக்கு. நம்ம பாடல் அப்படியே கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில. நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யாருங்கம்மா?
2: குப்பர்த்திபுரம் சுப்புலட்சுமி.
1: சொல்லுங்க சுப்புலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
2: ஆட்டுக்காரங்களுக்கு பரிசு எடுக்கையில் அந்த பாட்டு போடுங்க சார்.
1: கொடுத்துடலாங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
0: வீட்டுல
1: அப்படிங்கிறீங்க?
2: ஆமா சார்.
1: நன்றிங்கம்மா இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த அருமையான பாடல் வருது கேட்டலாங்கம்மா.

நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்லே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம், பிடித்த பாடலையும் கேட்கலாம்.

0: France has reported a sharp rise in deaths during the hottest week of last month's record-breaking heat wave. According to Public Health France, nearly 9,000 deaths were recorded between June 22nd and 28th, about 29% higher than the previous week, indicating at least 2,000 additional deaths. The agency said the figures remain incomplete and the final toll is expected to be higher. Authorities reported significant increases in deaths at private homes, hospitals and care homes, with the Paris region recording the steepest rise. Back home, the southwest monsoon has further advanced into some more parts of Gujarat, Rajasthan and Haryana and remaining parts of Madhya Pradesh today. The IMD has issued a red alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Gujarat, Konkan, Goa, Madhya Maharashtra, Odisha and West Madhya Pradesh for tomorrow. Meanwhile, heavy rain continued in several parts of Maharashtra today, affecting normal life and disrupting road connectivity in many districts. More from our Mumbai correspondent.
1: Today, several parts of Maharashtra received rainfall, with coastal areas seeing highest amount of rains. Water level rose in rivers of districts of Raigad, Ratnagiri, Sindhudurg and also in Kolhapur. According to IMD, rainfall is expected to intensify in the state from tomorrow till 7th July. Heavy to very heavy rain is likely at several places, while isolated areas over Konkan and the adjoining Ghat regions of Maharashtra may receive extremely heavy rain. Thunderstorms are also likely over parts of Madhya Maharashtra, Marathwada and Vidarbha. The IMD has advised fishermen not to venture into the sea till July 7th due to winds and rough sea conditions. Sangeeta Godbole, Akashwani News, Mumbai.
0: On to sports. In the FIFA World Cup, Australia will take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. In other round of 32 matches, Argentina will face Cabo Verde at Miami Gardens, while Colombia will clash with Ghana at Kansas City Stadium tomorrow morning. In the Wimbledon Tennis Championships, American Jessica Pegula and Naomi Osaka of Japan have reached the round of 16 in women's singles. Osaka defeated Daria Kasatkina 6-1, 6-3 in just 65 minutes in round of 32 match. Jessica dominated Spain's Buzas Maniero in a 6-1, 6-3 victory. In men's singles, third round of matches, world number one Jannik Sinner is currently facing US player Jensen Brooksby, while Daniil Medvedev is taking on Jan Lennard Struff of Germany. In another third round fixture, Serbian Novak Djokovic is taking on Arthur Rinkonesh of France. Benchmark domestic equity indices ended with modest gains today, extending their rising streak for the third straight session. The Sensex rose 262 points to close at 77,764. And now, before we end the bulletin, the headlines once again. Government says Indus Waters Treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister Narendra Modi to visit Indonesia, Australia and New Zealand on a six-day tour beginning Monday. Defence Acquisition Council clears procurement proposals worth 52,000 crore rupees to enhance combat readiness. Government to seek explanation from Meta on Instagram ads promoting child sexual abuse. France reports nearly 9,000 deaths during record-breaking heat wave last week. And in FIFA World Cup, Australia to take on Egypt in a round of 32 match at Arlington in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சின்ன வயசுல நமக்கு ரயில் பயணங்கள் அப்படின்னாலே நம்மளால மறக்கவே முடியாது. என்ன விதமான நினைவுகள் வந்து ஒரு ரயிலை நினைச்சா நமக்கு தோணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, சத்தம் போட்டுட்டு போன நீராவி என்ஜின் ரயிலு, அதுக்கப்புறமா டீசல்ல போனது, மின்சாரத்துல போனது, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பாக்குறோம், வந்தே பாரத் பாக்குறோம். சோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதிநவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில இருக்குது. குறிப்பா தென்மண்டல ரயில்வேயை பாத்தீங்கன்னா, நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறைய வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளவு சுலபமா வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளவு லகுவா நம்ம போக முடியும் அப்படின்ற

0: ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு தமிழகம். இந்த தமிழகத்துல இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்ல இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்ல வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையில இருந்து போயிட்டு இருக்கு. சோ மொத்தமா ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையா இருக்கு. பொதுவா வந்து பெண்கள் பயணம் செய்யும் போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டா அவங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். அவங்க கூட எடுத்துட்டு போற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயில்ல போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆயிருக்கு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மே ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனா பாத்தீங்கனாலும் மே ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பாசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துலதான் அங்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்ல கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. சோ தட் அவங்க எதுவா இருந்தாலும் அவங்களால செய்ய முடியல, உடனடியா ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோல்ல கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்கு அப்படின்னா ரயில் மதர் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம்.
0: என்ன ஆப் சார் அது?
1: ரயில் மதத் ஆப், ரயில் மதத் வெப்சைட். அது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ், ரயில்வே பாசஞ்சர்ஸ் கிரீவன்ஸ் வெப்சைட்.
0: சோ அத நம்மளுடைய மொபைல்லே டவுன்லோட் பண்ணி வச்சு.
1: டெஃபினட்டா. அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல CCTV கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியா டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்றதுலயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து செய்யறது?
1: RPF ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. சோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பாசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்றாங்க. நான் சொல்றது சரக்கு ரயில்களுக்கு சொல்றேன் நான். அது புதுசா வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
1: இப்ப வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கிருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்க இருக்கிற ஃப்ரீட் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு

0: வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்ல வர கமாடிட்டிஸ் வந்து ரயில எடுத்துட்டு ஃப்ரீட்ட கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட்ல வந்து ஸ்பெஷலா ரயில்வே சைடிங்ஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து டைரக்டா வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துட்டு போற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதை பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமா அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயில கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட் போட்டு இருக்கோம்.
1: இப்ப ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமா பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்கள் எல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சோ தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது?
0: ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்ல ஹாலிடேஸோ இல்ல நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லயோ நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பிரஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனா நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்ல 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்கிறதுன்னா மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சில வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். So people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
1: ரயில் நிலையங்கள்ல வந்து நம்ம முதல்ல பாக்குற வசதி என்னன்னா பிளாட்ஃபார்ம் பாக்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பாக்குறோம். சோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலயும் பண்ணிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில் எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதுல வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸ் பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம்ல அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்ல இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
1: முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறைய கியூல போய் நிக்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்ல நம்ம பண்ணிக்கலாம், இப்ப வந்து மொபைல் மூலமாவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. சோ எவ்வளவு தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
0: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்ப வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸா எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்ல இருந்து ரிசர்வ் டிக்கெட்ல இருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்றாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதுல எல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க. அதே போல் IRCTC இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: சோ இப்போ வந்து பயணத்துல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது அதை புகார பதிவு பண்றதுக்கும் வசதி இருக்கா? அதுல
0: அப்சல்யூட்லி ரயில் மதத் ஆப்ல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்க கிரீவன்சஸ். அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் CCTV கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: சோ பயணிகள் வந்து அவங்க டைமிங், அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பாத்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பத்தி சொல்லுங்க சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்கள்ல நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் டிராக் வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கு.
0: ஆமா,
1: இங்க தமிழ்நாட்டுல மட்டும். அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க நீங்க அதை, இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது?
0: ரஷ் சீசன்ல வந்து நாங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்றோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸ்

0: நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின், அதாவது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்க வந்து வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
0: எக்ஸாக்ட்லி
1: நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்றீங்க.
0: ஆமா, அதே மாதிரி இப்ப என்ன புதுசா பண்ணிருக்கோம் போன வருஷத்துல இருந்து, இப்ப லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. சோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், சோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன், எஸ்எம்எஸ் கொடுத்துருவோம் கன்சர்ன் பாசஞ்சர்
1: புக் பண்ணிருக்காங்களோ அவங்க.
0: இந்த எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபென்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதை எல்லாம் வந்து அகலப்பாதை பண்ணிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணிருக்கீங்க 2014 ஆண்டுல இருந்து? சார்,
0: அரௌண்ட் 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிபிளிங், குவாட்ரிபிளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷன்ல பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன், இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷன்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிபிளிங், குவாட்ரிபிளிங்ல வந்து கள்ளக்குடி பழங்கநத்தம் அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு, நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிபிளிங், குவாட்ரிபிளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: சோ 5 வயசுக்கு இல்ல, இப்ப உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா டிராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ள இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆண்டுல இருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும் போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, புது ட்ரெயின்ஸும் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமா நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பத்தி?
0: ரயில்வேஸ் நீங்க மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 aspects இருக்கு, ஒன்னு ஸ்டேஷனு, இன்னொன்னு ட்ரெயின்ஸ், மூணாவது ட்ராக், ஓஎச்சி எக்யூப்மெண்ட்ஸ். சோ இந்த 3 sectionலயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு ரயில்வேஸில். மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ்ல இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்ல இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்ரிபிளிங் ஆஃப் ட்ராக்ஸ்ல இருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

மின்னலை திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். நேர்களே, இனிய ராகம் நிகழ்ச்சியினை மீண்டும் நாளை இரவு 9:30 கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சுபா கணேசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டிவி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நேர்களே, அரங்கிசையில் தொடக்கமாக சுவாமிநாத எனத் தொடங்கும் தீட்சிதர் குருதி, நாட்டை ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் தொடர்ந்து சம்போ மகாதேவ என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பந்துவராளி ராகம் ரூபகதாளம்.

அரகிசையில் அடுத்து அம்ப நீலாம்பரி என தொடங்கும் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது. நீலாம்பரி ராகம் ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சுபா கணேசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டிவி ராமானுஜ சார்ல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். அரங்கிசையில் நிறைவாக கார்த்திகேய காங்கேய எனத் தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் சுபா கணேசன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டி வி ராமானுஜ சார்ல் அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.